0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 18 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 23 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தேதி சனிக்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.

0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
1: கடனின்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு.
0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம்

திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக்கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது நான் உங்கள் அஜய் சுகன்யா. நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ அஜய் சால்பனியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சாதிக்கும் ஆசை, சாதிக்கும் எண்ணம் நம்மளோட ஆழ் மனதில் தோன்றிடுவிச்சு அப்படின்னா நம்மளோட விடாமுயற்சியால் எதையும் சாதிக்க முடியும். அந்த ஆசை, அந்த எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே கொஞ்ச நேரம் அப்படியே துளிர்விட்டு ஒரு சின்ன செடியாக வளர்ந்தால் போதும், அது சீக்கிரமாக மரமாக நம்மளுடைய முயற்சி அதை பார்த்துக்கும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

சோபனா அவர்களுடைய குரல பாடல் கேட்டு வரும்போது 6:20 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. விடாமுயற்சி உள்ளவர்களுக்கு தோல்வி என்பது வெற்றியை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம் மட்டுமே. இன்னொரு முறை சொல்றேன், விடாமுயற்சி உள்ளவர்களுக்கு தோல்வி என்பது வெற்றியை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம் மட்டுமே. எம்.ஆர். விஜயா அவர்களுடைய குரல பாடல் வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 6:34 ஆகிட்டு இருக்கு. எம்ஆர் விஜயா அவர்களுடைய குரலில் தான் பாடல் கேட்டு வந்தாச்சு. எஸ், சாதிக்கும் எண்ணம் நம் மனதில் தோன்றுவிட்டால் போதும், பல தடைகளை நம்ம உடைச்சு அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி தோல்வியால் துவண்டு போகும் நேரங்களில் உத்வேகம் தரும் வரிகளே நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். ஆமாம், தோல்வியால் துவண்டு போகும் நேரங்களில் உத்வேகம் தரும் வரிகளே நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வரிகள் கூட இப்போ தோல்வியில் இருந்தவங்களுக்கு உத்வேகம் தரும் வரிகளாக இருந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

சிக்கி அவர்களுடைய குரல் பாடல் கேட்டு வரும்போது 6:47 ஆகிட்டுருக்கு. பாரதியாரோட 2 வரிகள் எனக்கு எப்போவுமே மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். எனக்குமே நம்மளுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லவையாக தான் இருக்கும். 6:47 ஆகிட்டுருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் சரளா அவர்களுடைய குரலில், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

6:51 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்ற வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய அனைவருக்கும் இன்னொரு தடவை என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் 7:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடல்

0: நேரம் 6:55 தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள முத்தமிழ்ச்செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு முறை தெனாலிராமன் டெல்லிக்கு போய் பாபரின் அரண்மனையில் தனக்கே உரிய பாணியில் அகட விகடம் செய்திருக்கிறார். யாரும் சிரிக்கலை, ரசிக்கலை. இவருக்கு ஆச்சரியம். டில்லி அரசிடம் பரிசு வாங்காமல் போகிறதான்னு யோசித்தார். தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. மறுநாள் பாபர் நகர்வலம் புறப்பட்டிருக்கிறார் அரசர். கூடவே ஒரு சேவகன் சில பொன் முடிப்புகளோடு போனார். சாலை ஓரத்தில் ஒரு வயதானவர் தள்ளாடியபடியே ஒரு சில செடிகளை நட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்த மன்னர், ஏன் இந்த தள்ளாத வயசில் இந்த செடிகளை நட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதற்கு பெரியவர், மாங்கன்றுகளை நடுறேன், எனக்கு இது பலன் தரலனாலும் நமது சந்ததியினருக்கு பலன் கொடுக்குமே, அப்படி நட்ட மரக்கன்றுகள்லேருந்து தானே நாம் இப்போ பழங்களை ருசித்து சாப்பிட்றோம்னார். பிராணவாயுவை சுவாசிக்கிறோம்னார் அந்த பெரியவர். மிக்க மகிழ்ச்சி, உங்களுடைய எண்ணம் பாராட்டுக்குரியதுன்னு ஒரு பொன் முடிப்பை பரிசாக அந்த வயதானவருக்கு அரசர் கொடுத்தாராம். பரிசை பெற்றுக்கொண்ட அந்த பெரியவர், அரசே, எல்லாருக்கும் மரம் வளர்ந்து காய்த்த பிறகே பலன் தரும், ஆனால் உங்கள் ஆட்சியில் மரக்கன்று நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சேன்னாராம். இதை கேட்ட மன்னன், ஆகா, சரியாத்தானே சொல்லியிருக்கீங்க பெரியவரே அப்படின்னுட்டு மகிழ்ச்சியோடு இன்னொரு பொன்முடிப்பை பரிசாக கொடுத்தாராம். முத்தமிழ்ச்செல்வனையா, கதை சரியாக போயிட்டுருக்கா? ரெண்டாவது பொன்முடிப்பை பெற்றுக்கொண்ட பெரியவர், அரசே, இந்த மாங்கனிகள் பழுத்து பின் பலன் அளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான். உங்கள் ஆட்சியில் கன்று நட்டவுடன் எனக்கு 2 முறை பலன் அளித்து விட்டதுன்னு

0: பெருமையாக சொன்னாராம்.
1: கேட்ட அரசர், நன்றாக சொன்னீர்கள் அப்படின்ட்டு இன்னொரு பொன் முடிப்பை பரிசாக கொடுத்தாராம். பெரியவரே, சாதுரியமாக பேசி என்கிட்ட இருக்கிற எல்லா பொன் முடிப்பையும் காலி செய்து நீரே வாங்கிடுவீர் போலன்னு சொல்லிட்டு புறப்பட்ட அரசர் முன்னால் அந்த பெரியவர் தன் தாடி மீசை வயதான தோற்றத்துக்கான உடைகளை களைந்தாராம். பார்த்தா தெனாலிராமன். மன்னருக்கு ஆச்சரியம். மறுபடியும் வாயார அவரை பாராட்டினாராம். எப்படிலாம் சாதுரியமாக பேசி மன்னர்களை அந்த காலத்து மந்திரிகள் புலவர்கள் கவர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா முத்தமிழ்ச்செல்வன் ஐயா. சமீபமாக நாமளும் டெல்லிக்கு போயிருந்தோம். நாம் யாரையும் கவரும் வகையில் பேசலை, நமக்கு அந்த மாதிரி பேசவும் தெரியல. ஆனால் நம்மளை கவரும் வகையில் ஒரு இடம் இருந்துச்சு. புதுடில்லியில் சுவாமி அக்ஷர்தாம்னு ஒரு கலாச்சார கூடம் இருக்குது. சுமார் 100 ஏக்கரில் நிறுவப்பட்டிருக்கு. இந்த நிலத்தை கையகப்படுத்த 32 வருடங்களாகியிருக்கு. ஆனால் 2000 ஆரம்பித்து 2005 சுமார் 5 வருடங்களில் 300,000 கல் அல்லது பாறைகள், 300 மில்லியன் மனித வேலை நேரத்தில் அவ்வளவு பெரிய கலை கலாச்சார பண்பாட்டை வெளிப்படுத்தும் கலைக்கூடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. நமது நாட்டின் தொன்மை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் உருவாகியிருக்கும் அக்ஷர்தாம் நம்மை கவர்ந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் அது. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் பார்க்கணும். 22 ஏக்கர் பூங்காவில் சுமார் 900,000 மரம் செடி கொடி வகைகள் இருக்குது. 20,000 சிறிய பெரிய சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. நமது நாட்டின் தலைவர்கள் சிலைகளும் இதில் அடக்கம். ஏதோ வாழ்ந்தோம் வீழ்ந்தோம்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சாதனை செய்தோம் செய்யணும் என்ற எண்ணம் ஏற்படும் இந்த அக்ஷர்தாம் கலைக்கூடத்தை பார்த்தா. இப்படி நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அங்கங்கே போனால் பார்த்துடணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

பியூட்டிஃபுல் மெலடி சாங்ஸோட நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட அதோட ஒரு கேள்வியும் நம்ம கேட்க போறோம். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கேயுமே போகாம ஸ்டே டியூன் வித் மீ சுகன்யா. இது 101.4 நிகழ்ச்சியின் முதல் பாடல் தலைவா திரைப்படத்திலிருந்து.

ஸ் க்வெஷ்சனை சொல்லு சுகன்யா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்குறது என் காதுகளில் விழுந்து விட்டது. இப்போல்லாம் உடல் நலனை விட நம்மளுடைய மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடிலாம் ஒரு திருமணமான பிறகு தான் பெரிய பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இப்போ வந்து உடல் நலனை விட மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் தான் இன்றைக்கும் இருக்குது. உலக மன நல நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. எஸ் நான் இன்னொரு சொல்றேன், உலக மன நல நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக நீரம் படத்துலேருந்து ஹரிச்சரன் வாய்ஸில். ஸ்டே டியூன்ட்.

0: எஸ் வணக்கம் சென்னை, கேட்டுட்ருக்கீங்க. ஹாப்பி மார்னிங் சொல்லியாச்சு, வணக்கம் சென்னை என்ன க்வெஷ்சன்னு சொல்லியாச்சு, சூப்பரான ஒரு சாங்கும் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன, நேயர்களோட விடைகளை படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் நந்து ஜெயா திருத்தணியிலேருந்து அண்ட் நெல்லை பாரதி, சிவன் அருண் அண்ட் ஹீரமானி வர்மா, இமாகோ வருண் அவரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அண்ட் ராமகிருஷ்ணன் கொள்மண்டாங்கொண்டான்லேருந்து வீரதுரை அண்ட் அலிநகரம் எஸ் மகாதேவன், சம்முனி அண்ட் விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், மாலினி தேவி அருணாச்சலம், மேலப்பேடு தயாளன், பொன்னியன்மேடு வன்னை கணேசன், ராமானுஜம் அண்ட் ஆண்டிமடம் கார்த்திகேயன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அண்ட் லக்ஷ்மி தேவி கோசாமி, மீனாட்சி கோசாமி, இவங்க எல்லாருமே வந்து சட்டீஸ்கர்லேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா இவங்க அனைவருமே விடையளிச்சிருக்காங்க. நிறைய புது நேயர்கள்லாம் விடையளிச்சுட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸ் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இன்னொரு தடவை நான் வந்து இன்றைக்கான கேள்வியை சொல்லிடுறேன். வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல தினம் என்று வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அண்ட் இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா உங்கள் பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுஜாதா வாய்ஸில் சங்கமம் திரைப்படத்துலேருந்து அடுத்த பாடல்.
1: முதல் முறை கிள்ளி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வீ

7:21 ஆகிட்டு இருக்கு. ஏமா மழை நீரை சேமிச்சு வைக்கலாம், நீ ப்ரொமோ போறிய, கொஞ்சம் மழையும் வந்தா நல்லா இருக்கும்னு சென்னை வாசிகள்லாம் சொல்றது என் காதுகளில் கேட்குது. பட் இது மாதிரி ப்ரோமோலாம் போட்டு ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணா வருண பகவான் நம்ம மேல கருணை காட்டி கொஞ்சம் மழை பெஞ்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். பெய்யும், கண்டிப்பாக பெய்யும் போது கரெக்டாக அதை சேமித்து வச்சுக்கோங்க. 7:21:40 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மன நல நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் இன்னைக்கான கேள்வி. அண்ட் நிறைய பேர் விடையளிச்சிருக்காங்க, ராமானுஜம், நெல்லை பாரதி, சந்திரசேகர், அண்ட் அகெயின் செய்யார் சந்திரசேகர், இன்பா இலக்கியா, அன்புராணி, புவனகிரி சுமதி பாபு, பி கே பூபாலன் பாலா, அண்ட் நாகராஜ் கோவை மாவட்டத்திலிருந்து, அண்ட் பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து, நிறைய இமோஜிஸ்லாம் வச்சிருக்காரு சபரி மனோஜ், இவங்க அனைவருமே இனிய வாழ்த்துக்களோடும் விடை சொல்லியிருக்காங்க. உங்கள் மார்னிங்கும்

0: உனது நினைவா.
1: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதா கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு, அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னாவே. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும், அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை

0: தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு திரிகிறார். வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் போட்டுது. ஆகா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்கார அப்படின்னு இவன்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

கே ஜே சுதாஸ் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 7:38 ஆகிட்டு இருக்கு. எஸ், இப்போ நமக்கான பகுதி வந்தாச்சு. இன்று ஒரு கவிதை, இன்று ஒரு கவிதையில இன்னைக்கான கவிதை, ஏற்றி விட்டுதான் கரைத்தாள் கூழ் குடிக்கும் ஆசையில் இறங்கி வந்து விட்டது வளையல். ஏற்றி விட்டுதான் கரைத்தாள் கூழ் குடிக்கும் ஆசையில் இறங்கி வந்து விட்டது அந்த வளையல்.

பவதாரணி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஃபினாமினல் வாய்ஸ் உள்ள ஒருத்தவங்களோட குரலில் பாடல் கேட்டு வரும்போது 7:43 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னையில். இன்னைக்கு நாம என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. இது வந்து என்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. அந்த கேள்விக்கு நிறைய பேர் விடையளிச்சிருக்காங்க. சபரி மனோஜ் அண்ட் கருப்பன் ரங்கசுவாமி, பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து, அண்ட் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார், விஜயகுமார், திருநின்றவூர் தமிழன் ஜெயராம், அண்ட் பூலுவலயம் ஆனந்தமுருகன், அண்ட் ஹரிஹரன் கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, ராமகிருஷ்ணன் மேற்கு மாம்பலத்திலேருந்து, கோழியாளம் நாராயணமூர்த்தி, பா எல்லாருமே வந்து விடையளிச்சிருக்காங்க. கோழியாளம் நாராயணமூர்த்தி கரெக்டாக சொல்லிட்டேங்க. அண்டு கவிதை நல்லா இருந்தது. தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவருடைய கருத்து நல்லா இருந்தது. அண்டு இனிய காலை வணக்கம் அதோடு சேர்ந்து ஆன்சர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எனக்கு தென்கட்சி கோ அவரோட பேச்சில் ரொம்ப நான் கவரப்படுற விஷயம் என்னென்னா, கருத்து கூட எல்லாம் சொல்லிடலாங்க, கதை கூட சொல்லிடலாம், ஆனால் அது சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஹுக் ஒன்று லாஸ்ட்டில் வைக்கிறாருல்ல, நான் புதைக்கலைங்க பக்கத்து வீட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி, அந்த பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணுறாருன்றது தான் இருக்குது. ஐ திங்க் வந்து பல காலங்கள் கடந்தும் இந்த ஒரு தகவல் நிறைய ரசிக்கப்படுறதுக்கு அந்த ஹுக் பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். 7:45 ஆகிட்டு இருக்கு. இந்த பாடலை கேட்டு வாங்க. இந்த பாடலுக்கு அடுத்த பக்கத்தில் நானே விடையையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வர திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக சாங்ஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட் டு தி 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.

7:52 ஆயாச்சு. எஸ் வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நாம் அப்படியே போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம கேட்ட கேள்விக்கு விடை அளிச்சிருக்காங்க, அது ஒரு தடவை நான் படிச்சிடுறேன். அண்ட் மயிலை பட்டாபியோட ஒரு பெரிய பட்டாளமே சேர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேசன், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி அண்ட் சக்தி, இவங்க அனைவருமே இனிய காலை வணக்கங்களோடு ஆன்சர் அமைச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மனநல நாள் என்று வந்து கடைபிடிக்கப்படுகிறது என்பதுதான். எஸ் நீங்க அனைவருமே சொன்ன மாதிரி அக்டோபர் 10, அதாவது இன்னைக்கு தான் உலக மனநல நாளாக நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். உடல் நலம் போலவே மனநலமும் ரொம்ப முக்கியமானது. மன அழுத்தத்தை கையாளுதல் அண்ட் சரியான நேரத்தில் உதவி பெறுதல் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமானது. இதுதான் இதோட முக்கிய நோக்கம். அண்ட் மனநல பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாள் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். உங்களை சுத்தி இருக்க யாருக்காவது குட்டி குட்டி விஷயங்கள்ல கூட ஒரு சப்போர்ட் இருந்தா அவங்க நாள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு உங்களோட அந்த சின்ன சப்போர்ட்டை கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா அமையும். மீண்டும் 8:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. பை ஃப்ரம் சுகன்யா. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்கு சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: எஸ் 8:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ தான் அடுத்த 1 மணி நேரம் கேட்க போறீங்க. உங்களை எந்த பக்கமே நகர விடாத மாதிரி பாடல்கள் தான் பிளே பண்ண போறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கமல்ஹாசன் ஸ்வர்லதா அண்ட் பவதாரணி வாய்ஸ்ல உல்லாசம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: வைஷாலி அண்ட் சக்தி ஸ்ரீ கோபாலன் வாய்ஸ்ல கமல்ஹாசன் அவங்களுடைய வரிகளை யாரும் இசையில பாடல் கேட்டு வரும்போது 8:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் ஃப்ரெஷ் ஆர் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சாங்க எப்போ கேட்டாலுமே ஒரு ஜாலி மூட், ஒரு ஃபெஸ்டிவ் மூட் வந்துடும். கே கே கார்த்திக் அண்ட் சுஜாதா வாய்ஸ்ல, வித்யா சாகர் அவர்களுடைய இசையில.

0: நேரம் 8:30. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:31 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா இந்த பிளேலிஸ்ட்ல என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர் மகாதேவன் வாய்ஸ்ல கபிலன் அவர்களுடைய வரிகள்ல ஆல் தோட்ட பூபதி நானடா. ஸ்டே டியூன்ட்.

0: இருந்தாள்.
1: அந்தோனிதாசன் வாய்ஸ் லவ்வா, என்ன மாதிரி ஒரு பாடல்ல. 8:39 ஆகிட்டு இருக்கு. எஸ், அடுத்த சாங் உங்களுக்காக. ஆம்பள திரைப்படத்துல இருந்தா இன்பம் பொங்கும் வெண்ணில் அப்படிங்கிற சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்டியா 101.4 இங்க எல்லாமே சமதோல.

0: சுடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh, oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபட படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதற்கிற ரயில்

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: cool.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
3: ரஷ்யா ரெயின்போ 8:51 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நிறைவு பாடலா உங்களுக்கு வந்துட்டு இருக்க பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து நரேஷ் அண்ட் உஜ்ஜயினி அண்ட் மதுமிதா மூணு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசை. இல்ல மீண்டும் 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்பை ஃப்ரம் சுகன்யா. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடைபெறும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் நேற்று தொடங்கி வைத்தார். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. மேற்கு வடக்கு தெற்கு அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. சாட்டர்டே அப்படின்னால வீக்கெண்ட் வந்துருச்சுமா, நாங்களாம் வீக்கெண்ட் மோடுக்கு போயிட்டோம், நாங்களாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரே சில் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னத்த ஜில்லு, எல்லாம் அதே நாள் தான், வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம், இது பல மாதிரியான கருத்துக்களோட எல்லாருமே இருப்பீங்க. இருந்தாலும் சாட்டர்டே அப்படின்றத ஒரு ஃபன் மோட வந்து விட்டுற வேணாம், இன்னும் மெருகேற்ற வகையில தான் வந்து சூப்பர் டூப்பரான சாங்ஸோட வந்திருக்கேன். முதல் பாடல் உங்களுக்காக ஜித்தன் திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. எல்லாருமே வந்து கையில என்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்குதோ எடுத்து வச்சுக்கோங்க, ஆடுறதுக்கு ரெடியா இருங்க. சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல, கபிலனோட வரிகள்ல, ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: Let the celebrations begin.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ ராப்
3: ரெயின்போ ராப்

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரில் நேரம் சரியா 9:22 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களுக்காக அடுத்ததா ஒரு பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரியா சுப்பிரமணி மற்றும் கல்யாணி மேனன் இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமாரோட வரிகள்ல வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. பரமசிவன் திரைப்படத்திற்காக தான்

0: பயமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
1: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
0: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
1: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எதுக்கு கலூர?
0: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
1: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அழகான காலை பொழுதுல
4: புத்தம் புது காலை
3: மதிய நேரத்திலும்
4: புத்தனி

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

Rainbow Rap. Rainbow Rap.

சோ நேரில் நேரம் சரி 9:35 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். கன்ஃபியூஷன் வாழ்க்கையில எப்பவுமே பல கன்ஃபியூஷனோட சுத்திட்டு இருப்போம். அதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்ஃபியூஷன் எது, அதுவும் கண்டிப்பா காலையில வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் ரெகுலராகவே இருக்கும். எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. என்ன வைக்கிறது என்ன வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், என்ன வைக்கிறது, சாம்பார் வெயி இல்லைனா கீரை வெயி ஏதாவது ஒன்று வெயி அப்படின்னு. அதை கேட்கல, ஃபோனில் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். காலையில் குட் மார்னிங் நான் ஸ்டேட்டஸ் வச்சாதான் எல்லாருமே என்னை வந்து குட் மார்னிங் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். உன் கன்ஃபியூஷனுக்கு நான் தீர்வாக இருக்கலாம்னு வந்தால் நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விடுற, நீ வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்க்க தான் ஊரில் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னு. அவங்களோட மைண்டில் எப்படி இருக்கா, நான் ஸ்டேட்டஸ் வச்சா எவ்வளோ பேர் சூப்பர் சூப்பர் சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னாங்க. யாரெல்லாம் சூப்பர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த பேர்லாம் நான் கேள்விப்படாத பேராக இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, இந்த டச் ஃபோனால் டச்சில் இருந்த உறவுகளை விட டச்சில் இல்லாத உறவுகள் தான் டச்சில் வச்சுக்கிறதுக்கு டச் ஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சரிம்மா நீ வெய், நீ ஸ்டேட்டஸ் வெயி, அப்புறம் சாம்பார் வெய், ரசம் வெய், ஏதாவது ஒன்று வெய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்கள் வீட்லையும் நடக்குதா, யாராவது வந்து டெய்லி ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுறாங்களா அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாடோடிகள் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. வேல்முருகன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கபிலனோட வரிகளில் சுந்தர் சி பாபுவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியூன், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

Rainbow Rap. Rainbow Rap.

நேரம் சரியா 9:47 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பாக்குற பசங்களாம் அப்படியே வீட்டுல இருக்காங்க, லீவு லீவு லீவு அப்படின்றாங்க. மே மாசம் லீவ் விட்டாச்சாடா உனக்கு அப்படின்னா உடனே இல்ல இது குவார்டர்லி லீவ் ஆனுவல் லீவ் இல்ல அப்படின்னாங்க. அப்பதான் ரியலைஸ் பண்றேன் மாசம் அக்டோபர், ஆனா காயிற வெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மே மாசம் மாதிரிதான் காஞ்சிட்டு இருக்கு. வெயில் அதிகமா இருக்கு லீவ் எடுத்துக்கோங்க அப்படிலாம் ஏதாவது மெசேஜ் வருமா அப்படின்னு பாக்குறோம், வர மாட்டது. அதுக்கு மேல கேட்டா அடிச்சிருவாங்க, நானும் எதுவும் கேக்குறதுல. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. தூள் திரைப்படத்துல இருந்து மாணிக்க விநாயகம் மற்றும் விது இணைந்து பாடிய பாடல் நாமத்துக்குமாரோட வரிகள்ல வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக தீயோட வாய்ஸ்ல சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடியிருக்காரு. அவரோட மியூசிக்லயே விவேக்கோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு. ஜிகிதண்டா XXX திரைப்படத்துக்காக தான் ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பஃபன் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டின் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். ஷார்ஜா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பனாமா கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அதில் பணிபுரியும் இந்தியர்கள் 22 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராதனதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: மக்களே, 10:03 ஆகிட்டு இருக்கு. எஸ், கேட் சைட் கோல. நான் உங்க சுகன்யா,
1: நான் உங்க ஆர்ஜி சந்தியா.
0: எஸ், நாங்க ரெண்டு பேரும் வந்தாச்சு. ரெண்டு பேரும் வந்தாலே என்ன, கொஞ்சம் கலாட்டாவா கலகலப்பா அப்படிதானே இருக்கும்.
1: அப்படித்தான் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க.
0: என்ன பண்ணீங்களேமா?

0: போறீங்கன்றது சொல்லலையே அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க.
1: எஸ், என்ன பண்ண போறீங்க? ரொம்ப நேரமா யோசி யோசி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஓ, அது வந்து எங்களையே கேட்டீங்க நீங்க.
1: ஆமா,
0: சரி, ஓகே. நீங்க மரியாதை கொடுத்து கேட்டதுனால நான் மரியாதையா உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன்.
1: எதை தூக்கி கீக்கி அடிச்சிடறீங்க?
0: இல்ல, அடிக்க மாட்டேன். கொஞ்சம் தூரமா இருக்கீங்கல்ல, அதனால அடிக்க மாட்டேன். செல்லமா வேணா அப்புறமா வந்து பாட்டு போட்டு வந்து தட்டுறேன்.
1: ஓகே
0: ஓகே, உங்களுக்காக வந்து ஃபேமஸான சாங்ல இருந்து ஒரு ஃபேமஸான பிஜிஎம் நாங்க ஒன்னு பிளே பண்ணுவோம். அது என்ன பாடல், என்ன படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே, கண்டிப்பாக. ஓகே, ஹம்மிங்லயே சொல்லட்டுமா உங்களுக்கு?
0: ஓ, ஹம்மிங் அந்த அளவுக்கு திறமை. நீங்க சொல்றத நான் புரிஞ்சுப்பேன். நம்ம காலேஜ் புரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: அதேதான். சரி, நீங்க வந்து மியூசிக் போட்டுருங்க, அவங்களே கண்டுபிடிக்கட்டும்.
0: சரி, ஓகே. மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: உங்களுக்கு ஒரு தடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், அதுக்காக ஒரு பாட்டு போடலான்னு இருக்கேன்.
1: ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாட்டு போடுங்க, போடுங்க, போடுங்க.
0: இந்தியன் திரைப்படத்திலிருந்து சாங் வந்துட்டு இருக்கு. 101.4
1: எல்லாமே சமதுள்ள

0: வணக்கம்
1: வணஜாமா,
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ, ரெடியா இருக்கோம். ஓகே, இது பாட்டலாம் போட்டே தெரியாது.
2: இல்ல இல்ல, இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அப்படியே கண்ணு
0: என்ன பாட்டு
1: காலா படத்துல நெருப்புடா நெருங்குடா
2: நெருப்புடா நெருங்கு
0: பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. படம் பேர் தப்பா இருக்கே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: படம் வந்து
3: சூப்பரா
0: இருக்கும் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேம். நீங்க இப்பதான் அந்த கால் அட்டெண்ட் பண்ணது ஆப்ல வருது. என்ன கேள்வி?
0: என்ன கேள்வினா, இப்ப வந்து சுகன் வந்து உங்களுக்காக வந்து மியூசிக்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்காக பிஜிஎம் வந்து பிளே பண்ணுவாங்க. அவங்க பிளே பண்ண உடனே நீங்க அது வந்து என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத சொல்லணும், சரிங்களா?
2: ரொம்ப சிம்பிளான ஒரு பிஜிஎம் தான், ரெடியா இருங்க.
0: அது தவறான செயல், அது தவறான செயல்.
2: மக்களே,

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Celebrations begin.
1: Get set go go.
2: ஒரு பியூட்டிஃபுல் சாங்கோட உங்ககிட்ட பேச வந்தாச்சு. நான் உங்க சுகன்யா அண்ட்
3: நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான். எஸ்,
2: நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்க கூட யார் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாமா சந்தியா?
3: கண்டிப்பாக.
2: ஓகே, வணக்கம்.
4: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அம்மா பேசுறேன் மேடம்.
3: கலீல் அம்மா சார், எப்படி இருக்கீங்க?
2: நீங்க மெலடி சாங்ல
4: வரா இருந்தா
2: நன்றி. ஓகே, அடுத்த காலர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
5: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார். யாரங்க பேசுறீங்க?
5: நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலையில இருந்து சந்திரபாபு பேசுறேன்.
3: சந்திரபாபு சார், ரெடியா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன், ரெடியா இருக்கிறேன். பழைய பாட்டா போடுங்க. டிஎம்எஸ்
3: டிஎம்எஸ்
2: கொஞ்சம் பழைய பாட்டு தான்.
3: பழைய பாட்டு தான் கேளுங்க.
2: கண்டுபிடித்து விட்டீர்களா?
5: இல்லையா மேடம்.
2: ரொம்ப அழகான பாடல் இது. பிரபு சார் இருப்பாங்க, மோகன்லால் சார் இருப்பாங்க. நம்ம ஒரு இண்டிபெண்டன்ஸ் பத்தின ஒரு படம் இது. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற படம்.
5: படம் பேர் சொல்லணுமா, பாட்டு பேர் சொல்லணுமா?
3: நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
2: ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
5: ஓ சரி சரி, இன்னும் கொஞ்சம்
2: இன்னும் கொஞ்சம் க்ளூவா?
3: இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணலாம்.
2: அவருக்கு பாட்டு இன்னும் வரல. இத வச்சு க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறாரு
3: அப்படி. அப்படியா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேடம், நான் ரெட்யூஸ் இருந்து ஹயாத் பாஷா ஜெய் புனிஷ். அப்படி மேடம் இருக்கீங்க ரெண்டு பேரும்?
3: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்.
6: செம்பூவி பூவி அந்த பாட்டு தானே மேடம்
2: அது? எஸ் சார், கண்டிப்பா சரியான விடை.
6: நன்றி மேடம். நன்றி
2: நன்றி. மெலடி பாட்டாவது எதை வேணா போடுங்க, நாங்க ரெடியா
3: கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ரைட்டு.
2: ஓகே, இன்னும்

0: ஹஸ்பண்ட் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்டுலயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போல ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: என்ன பாட்டு போடுவீங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பிஜிஎம் போடுவீங்க அப்படின்னு காலர்ஸ்லாம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் வந்து வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: ஆல்ரெடி வீக்கெண்ட்ல தானே இருக்கு?
3: இந்த வீக்கெண்ட்ல, அடுத்த வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட், 4 நாள் லீவு.
5: என்ன ஒரு சந்தோஷம் அந்த கரடி குட்டிக்கிட்ட மாதிரி சீக்கிரம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு.
3: அந்த மாதிரி எத்தனை பேர் என்ன மாதிரி வெயிட் பண்றீங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்
5: 2986-0038-2952-5555. ஓகே, அடுத்த கால் கிட்ட பேசலாமா?
3: எஸ்,
5: வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம், யாருக்கு இது பேசுறீங்க?
5: என்ன பாட்டு வணக்கம். வணக்கம்,
7: குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் கலாமா,
7: எப்படி?
3: சூப்பரா இருக்கும்.
5: ஒரு மெலடி சாங் அப்படியே கேக்குறீங்களா?
3: தூங்கிட்டு கூட சரியா?

0: என்ன
1: பாட்டு? பழசு
0: பழசுதா.
2: கமல்ஹாசன்
0: கிடையாது. எப்படி உங்களுக்காக ஒரு உழைச்சு ஒருத்தவங்க வந்து பிஜிஎம் போடும் போது நீங்க தூங்குவீங்க?
1: நீங்க பெப்பியா போட்டா கண் புடிச்சிருவேன், மெலடியா போட்டா தூங்கிடுவேன்.
0: எல்லாம் அவங்க பையன் கிட்ட கத்துக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி கொடுத்தா நான் அப்படி இருப்பேன், அப்படி கொடுத்தா நான் இப்படி இருப்பேன். வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஓகே
1: ஓகே கார்த்திக் ரெடியா இருக்கீங்களா? ஓகே ப்ளே பண்ணியாச்சு. கார்த்திக் என்ன பாட்டு இது? க்ளூ கொடுக்கட்டுமா? இது வந்து அஜித் இருப்பாங்க இந்த படத்துல, சுபலட்சுமி இருப்பாங்க. எஸ்ஏ சூர்யா கூட ஒரு பாட்டுல வந்து கேமியோல பண்ணிருப்பாரு இந்த படத்துல.
0: இதுக்கு மேல எப்படி க்ளூ கொடுக்கிறது சொல்லுங்க.
1: நீங்க

0: let the celebrations begin.
1: Get set go go.
2: வைரமுத்து வரிகள்ல ஹாரிஸ் ஜெராஜ் இசையில சாங் கேட்டு வரும்போது 10:40 ஆகிட்டு இருக்கு.
3: எஸ் நீங்க கேட்டிருக்கா இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ் உங்களுக்காக பிஜிஎம்மா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஜிஎம் கேட்டது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பிஜிஎம் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. யாரும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கல. அடுத்த நேர்
2: கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். வணக்கம்
4: மேடம். சென்னை நோம்புல இருந்து ஹேமா. இருவருக்கும் காலை வணக்கம் மேடம்.
3: காலை வணக்கம் ஹேமாமா.
2: கண்டுபிடிச்சிங்களா ஹேமா?
4: அந்த பாட்டு அந்த முன்னாடி போட்டதா மேடம்?
2: ஆமா ஆமா. இனிப்புல இருக்கீங்க பேசலாம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்
5: சுந்தர்.
3: சுந்தர் சார்
5: சொல்லுங்க மேடம்.
3: ஷோ கேக்குறீங்களா? ஓகே உங்களுக்காக பிஜிஎம் ஆன் தி வே.
2: என்ன பாடல்? அவ்வளவுதாங்க போடுங்க. சொல்லிட்டீங்கன்னா கை தட்டாம விட்டுருவோமா. நன்றி நன்றி. ஓகே அடுத்த காலர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
6: நீங்க
3: கண்டுபிடிக்கணும். ஆமா நான் கண்டுபிடிச்சு என்ன பண்ண. பழைய பாடல் பழைய பாட்டு நடுவுல வந்துச்சே சார். ரெண்டு மூணு
2: 90s வந்துச்சே.
6: எனக்கு லைன் கிடைக்கல.
3: ஓ மை காட். இப்ப என்ன பண்ணலாம்? இது ஒரு நல்ல பாட்டு சார். நல்ல ஃபேமஸான பாட்டு.
6: வேற மியூசிக் போட்டு பாருங்களா.
3: வேற மியூசிக். இது வந்து எங்களோட சபை ஒத்துக்குதா? நாங்க திரும்பி பார்த்து கேட்டு பாக்குறோம் பாருங்க.
2: சபை ஒத்துக்குதுன்னு நினைக்கிறேன்.
3: ஓகே இருங்க அடுத்த பாட்டு.
2: ஓகே உங்களுக்காக ஒரு பழைய பாடல் ரெடி. என்ன பாட்டு?
6: ஆண்டவன் கட்டளை.
2: என்ன பாட்டு? பாட்டு சொல்லுங்க. ஆண்டவன் கட்டளை. ஓகே சந்தோஷமா. இப்ப உங்களுக்கு கை தட்டி
3: சூப்பர் சூப்பர் அல்டிமேட். வேற யாரும் எங்களை திட்டிராதீங்க.
2: நன்றி நன்றி நன்றி
6: நன்றி மேடம்.
2: ஓகே அவர் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் அந்த சாங்க

0: மாத்திருக்கோம். இது யார் வந்து கேட்டாலும் என்ன அழுகுன்னு வேலை பண்ணாலும் நாங்க வந்து பாட்டு மாத்த மாட்டோம், அது அவருக்காக மட்டும்தான். அடுத்த காலர் யார் எங்க இருந்து பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டு இருக்கு சந்தியா, வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்து கேட்கலாமா?
1: எஸ் கேட்டேன். இது ரெயின்போ 101.4
0: இங்க எல்லாமே இசமதுள்ள

நேரம் 10:50. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: ஹரிஷ் பெனிதயால் அண்ட் ஸ்ருதி ஹாசன் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 10:50 ஆயிடுச்சு. அதாவது நான் நிகழ்ச்சி விட்டு கிளம்ப போறேன் இல்லையா, அதனால எனக்கு இப்பவே பசி வந்து நாக்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சுட்டு.
1: சந்தியா ஓகே,
0: சந்தியா அப்படியே ஒத்து பாக்குற கிளம்ப
1: போறீங்களா
0: அப்படிங்கிற மாதிரி
1: அப்படிதான் இருக்கு. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா எனக்கு உள்ள வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, அடுத்த பாடல். அதாவது அந்த பாடலை வந்து நிறைய போய் கண்டுபிடிக்காம அது வந்து பிஜிஎம் போன வாட்டி சொன்ன மாதிரி அந்தரங்கத்துல இருக்கு, அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஓகே,
0: வணக்கம்
1: கோபி சார். ஒரே ஒரு பிஜிஎம் யாருமே கண்டுபிடிக்காம அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதை நீங்க அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிஜிஎம் பிளே பண்ணலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கும் சார், தரையில இருக்கும், சோஃபால இருக்கும், பெட்ல இருக்கும், டவல்ல இருக்கும்.
0: கிட்ட கூட நெருங்க நெருங்கல நீ சொன்னா அவங்களுக்கு புரியும்.
1: ஆமா
0: ஓகே சார், அடுத்த கால் சொல்றீங்களா பார்க்கலாமா? ஓகே நன்றி, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆ கண்டுபிடிச்சேன்.
1: என்னது?
2: காதலில் விழுந்தேன் படம். உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே.
1: அப்ப உங்க வீட்டுல யாரோ தலை குளிச்சிருக்காங்க? எங்க வீட்டுல நான்
0: மேடம் சொன்ன க்ளூல இருந்து தான் கண்டுபிடிச்சிங்களா தமிழேந்தி?
1: இல்ல இல்ல, எனக்கு தெரியும், அவ கொடுத்ததெல்லாம் ஒரு க்ளூவான்றாரு அவரு.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சந்தியா.
1: எஸ்,
0: உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஒரு மணி நேரம்?
1: எஸ் பியூட்டிஃபுல்லா போச்சு. எப்பவுமே வந்து பாடல் வந்து நம்ம பேசி முடிச்சுட்டு தான் பாடல் வரும், இப்ப நம்ம பேசும்போதே பாடல் வந்ததுனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
0: ஓ என்னமா யோசிக்கிறாங்க பாருங்க, இதுக்குதான் ஆல் இண்டியா ரேடியோக்கு ஒரு சந்தியா தேவைப்படுது. ஓகே, இந்த சிரிப்போட அப்படியே நான் கிளம்பிக்க போறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனிவரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும். அண்ட் சந்தியா உங்களுக்கு?
1: எஸ் ஸ்டேடியன் மக்களை நம்ம மீண்டும் 11 மணிக்கு திரைக்காணம்ல சந்திப்போம். Until then, it's tada, bye bye from Suganya and Sandhya.
0: Okay, stay tuned, bye bye and take care.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமளப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் சரியா 11:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம்ல உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். முதல் பாடல் காவலன் திரைப்படத்திற்காக பென்னி தயாள் மற்றும் மேகா இணைந்து பாடிய பாடல். வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் சரியா 11:12 ஆயிட்டு நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரை காணம். திரைகானம் நிகழ்ச்சியில உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தான் பிளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்ததா வந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இது ஒரு பார்ட்டி பண்ற மாதிரியான ஒரு பாடல் தான், ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கோ திரைப்படத்துல இருந்து கார்த்திக் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். பா விஜயோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. அழகான காலை பொழுதுல
3: புத்தம் புதும் காலை பொன்னின
2: மதிய நேரத்திலும்
3: புத்தன்

நேரம் 11:20. நேயர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மக்களை

விழிகளிலே நிறைவு செய்து விழிகளிலேயே தொடங்க வைக்க போறேன்னு நினைக்கிறேன். எஸ் இப்பதான் ஒரு விழிகளிலே பாடல் கேட்டு முடிச்சோம். திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலும் விழிகளிலே தான். சைந்தவியோட வாய்ஸ்ல நாமத்துக்குமாரோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக வந்துட்டே இருக்கு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நாளை காலை வந்து சந்திக்கிறேன். Until the next time, bye from Sandhya.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் ஜியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
3: ஜல்ஜீவன் திட்டமானது 2019 சுதந்திர தினத்தன்று தொடங்கப்பட்ட திட்டம். இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய்கள் மூலமாக குடிநீர் வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். மாநில அரசுகளுடன் இணைந்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழாய்களின் வழியாக வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் வழங்குவது என்பது பெண்களின் பணிச்சுமையை மட்டும் குறைக்கவில்லை, அது சமத்துவத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. தூய்மையான குடிநீர் உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஆனால் அந்த வசதி அனைவருக்கும் பாரபட்சமின்றி கிடைக்க வேண்டுமென்றால் வீடுகளுக்கு நேரடி இணைப்பை செயல்படுத்துவதன் மூலம் மட்டுமே இது சாத்தியமாகும். அந்த வகையில் ஜல்ஜீவன் திட்டமானது கிராமப்புறங்களில் இந்த வசதியை ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் கீழ் முறையற்ற நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் நீர் கசிவு மற்றும் அடைப்புகளை எளிதாக கண்டறிந்து உடனடியாக அவற்றை சரி செய்யவும் குடிநீர் குழாய்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருவதன் மூலம் நீர் தேவை முறையாக பயன்படுத்த ஏதுவாகின்றது. சாம்பல் நீர் மேலாண்மை, நீர் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, மறுபயன்பாடு ஆகியவற்றை இந்த ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துகிறது. குறைவான கட்டணத்தில் போதுமான அளவு மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இது கிராமப்புற சமூகங்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த வழிவகுக்கும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் நீர் வழங்கும் உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் வரும் 2024 ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் செயல்பாட்டு குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்க முடியும். இதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் போதுமான அளவு தண்ணீர் வழக்கமான அடிப்படையில் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் தங்கள் குடிநீர் பாதுகாப்பிற்கு திட்டமிட வேண்டும். ஜல்ஜீவன் திட்டத்தில் அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீடுகள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல், கிராமப்புற சமூகங்கள் தங்களின் சொந்த கிராமத்தில் நீர் வழங்கல் அமைப்புகளை திட்டமிடுதல், செயல்படுத்துதல், நிர்வகித்தல், இயக்குதல், பராமரித்தல் மற்றும் இதனை செயல்படுத்த நிதி உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது இந்த ஜல்ஜீவன் திட்டம். 2019 ஆகஸ்ட் 15 வரை வீடுகளுக்கு 16.69% இருந்த குடிநீர் குழாய் இணைப்பு தற்போது உயர்ந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான முயற்சிகளாலும் முன்னெடுப்புகளாலும் கிராமப்புற பகுதிகளில் பல இடங்களில் குடிநீர் குழாய் இணைப்பு

0: வழங்கப்பட்டதன் வாயிலாக மக்களின் வாழ்க்கை தரமும் சுகாதாரமும் மேம்பட்டு வருகின்றது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் வழங்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் என்ற மக்களின் பல நாள் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:06. இளைஞர் உலகத்தில் ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வுகளுக்கான தொடர் நிகழ்ச்சி. எம் சண்முகம் அவர்கள் எடுப்பிரணுவர் மற்றும் மென்டார் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அவர்களுடன் ஒரு நேர்காணல். நேர்காணலை செய்வோர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தோழி வித்யா. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து மென்டாராக உருவாகி ஒரு அகாடமியை, ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி இன்னைக்கு பல மாணவர்களுக்கு வழிகாட்டிட்டுருக்கிற சண்முகம் சார் அவர்கள் தான் இன்றைக்கும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட சிலபஸ், என்னென்ன புக்ஸ் படிக்கலாம், டெஸ்ட் எழுதுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது எப்படி, ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை போன வாரம் சண்முகம் சார் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த வாரமும் தொடர்ந்து பேச போகிறோம். ஜெயிக்கலாம் வாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஒன்று கிடைக்கணும்னா அதற்கான முயற்சி மட்டும் இல்லை, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறத குறைச்சாலே கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கீங்க சார். சில பேர் வந்து ஒரு மார்க்கில் இல்லை ஒரு 0.5 மார்க்கில் அவங்களுடைய அந்த போஸ்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 மார்க்கில் வரலனா கூட அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நேரோ மார்ஜினில் தோல்வி சந்திக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த ப்ரிப்பரேஷன் கொள்ள போகிறது?
1: இல்லை, அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் டாப்பரே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வாட்டி வந்து குரூப் 2ல இன்டர்வியூ போய் ஒரு 1.5 மார்க்கில் சர்வீஸ் மிஸ் பண்ணுறாங்க. அதை ஆனால் கண்டினியூஸாக அவங்க விடவே இல்லை, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. படித்து அடுத்த குரூப் 1ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து யாரெல்லாம் அந்த தொடர் முயற்சி இருக்கோ அந்த 0.5 மார்க்கு 1 மார்க்கில் போகிறவங்கலாம் கண்டிப்பாக பின்னாடி அவங்க வெற்றியாளர்கள் தான்.
0: இப்போ நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ஒரு தோல்விக்கு அப்புறம், அதுவும் ரொம்ப க்ளோஸில் போயிட்டு ஒரு தோல்விக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாமில் டாப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்குற விஷயம், ஒரு அட்டெம்ப்டில் வந்து தோற்று போகும்போது எமோஷ்னலாக அவங்க உடஞ்சிருவாங்க. இதுலேருந்து நம்ம வெளில வர முடியாது, நமக்கானது இல்லை அப்படின்ட்டு தோணும், குவிட் பண்ணவும் தோணும். உள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நான் ஒழுங்காக படிக்கலையோ அப்படிங்கிற தனக்குத்தானே ஒரு செல்ஃப் டவுட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டவுட்டோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் எப்படி பண்ணுவீங்க சார்?
1: கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க நம்பிக்கையை கைவிடவே கூடாது. நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், முயற்சி பண்ணுறோம்னு சொல்கிறத விட முடியும் வரை விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டிப்பாக, அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இதை முடிச்சுட்டு தான் இதை விட்டு வெளில போவேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தகுந்த முயற்சியும் எடுக்கணும். நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு தோல்வி அடையுதுன்னா அவங்க எதுக்காக தோல்வி அடைஞ்சிச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த பேப்பரில் எதனால் மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், என்கிட்ட எடுத்துகிட்டே வருவாங்க, சார் இதில் நான் 3 பேப்பர் இருக்குது, இதில் மார்க் கம்மியாக இருக்கேன், இதை நான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இதில் நல்லா

0: மார்க் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இதை இந்தந்த இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், இதில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், மார்க் கூடும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறதுலே டாப் லெவலில் வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம தோல்வியை அனலைஸ் பண்ணி நம்ம தான் முழு நம்பிக்கையோட அடுத்தடுத்தது நம்ம காய் நகர்த்தி அந்த வெற்றி பெறும் வரை நம்ம அதை விடவே கூடாது.
1: ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எப்படி ஒரு மாணவர் தோல்வியிலேருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை சாம்பிலேருந்து வெளில வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கணும், தோல்வி கண்டு துவளாதே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார், உங்களுடைய இந்த மென்டரிங் ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப பார்த்து இன்ஸ்பயரான ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதை பற்றி எங்களோட ஷேர் பண்ணுங்க.
0: நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து உடல் ரீதியாக நல்ல இருந்தவங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சென்னையில் தான் நடந்து போகும்போது தண்ணி லாரி அடித்து கால் வந்து ஒரு கால் போயிடுச்சு. அந்த பொண்ணு நம்ம இன்ஸ்டியூட் வந்தாங்க, வந்து அவங்க அந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இல்லை சார் தண்ணி லாரி பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக தான்னாங்க. ஆனால் பயங்கர போல்டாக இருந்தாங்க, கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. அடுத்தது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்ஸில் இருக்காங்க. அதே போல் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் அவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு இப்போது ஒர்க் பண்ணுறாங்க, டெப்டி கலெக்டராக இருக்காங்க, ரெண்டு கண்ணுமே தெரியாது. அவங்களும் கேட்டேன், பிறவியில் கண்ணு தெரிஞ்சிச்சு, இடையில தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கு. ஸோ கண்ணு தெரிந்து தெரியாமல் போகிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அப்படி இருந்தவங்க முழு நம்பிக்கையோடு இன்ஸ்டியூட் வந்தாங்க, அவங்க அப்பாவை கூட கூட்டிகிட்டே வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கைடன்ஸ் கேட்பாங்க, நம்ம கொடுத்தோம். பட் அவங்களும் எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்ல ரேங்க் வாங்கி டெப்டி கலெக்டராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே புல்லரிக்கும், மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும்போது இறந்துட்டாங்க. அவங்க பெரியம்மா எடுத்து அவங்கள வளர்த்துருக்காங்க, பட் பெரியம்மாவும் வீட்டு வேலை பார்க்குறாங்க, கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க படிக்க வச்சு இந்த பொண்ணு நம்ம இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்துக்கிட்டே படித்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டே படித்து ஸ்டேட் ரேங்க் வாங்கி குரூப் டூவில் சர்வீஸ் வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் பயங்கரமாக போராடி வெற்றி பெற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.
1: ஸோ அந்த வாரியர்ஸோட கதைகளை கேட்குற நேயர்களுக்கும் கண்டிப்பாக மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கோம்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவுலையும் அவங்க வந்து தங்களை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த சொசைட்டிக்கு. ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்கள் லட்சியத்தை விட்டு கொடுக்காதீங்க. சார், அடுத்தது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க மாணவர்கள், ப்ரிலிமரி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் குவஷன்ஸ் எல்லாமே. ஸோ டிஸ்கிரிப்டிவ் எழுதணும்னா அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக தேவை. ஸோ மெயின் சிலபஸை எடுத்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, 3 பேப்பர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றையும் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் சப் டாப்பிக்குக்கும் கம்பல்சரி இவங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து பாயிண்ட் ஃபார்மில் எழுதணும். பாயிண்ட் ஃபார்மில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 பாயிண்ட், 15 பாயிண்ட் எல்லாத்துக்கும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதை படித்து படித்து இவங்க டெய்லி எழுதி எழுதி பார்க்கணும். டெய்லி மினிமம் ஒரு 2-3 கொஷின்ஸ் ஆகுது இவங்க எழுதி பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுவும் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும், சப் டாபிக் மாதிரி, சப் ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டு நிறைய நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து திருப்பி திருப்பி படித்து நிறைய தேர்வு எழுதுனாங்கன்னா இந்த மெயின் தேர்வை ஈஸியாக வெற்றி பெற முடியும்.
1: இப்போ இந்த மெயின்ஸ்க்கு டிப்ஸ் சொன்னீங்க, அடுத்த மாதம் காத்துட்ருக்கிற அந்த குரூப் 2 தேர்வுகளுக்கான உங்களுடைய அட்வைஸ் சார்?
0: குரூப் 2 தேர்வு எளிதில் வெற்றி பெறுவதற்கு முதல்ல அந்த 200 கேள்வியில் 100 கேள்வி நமக்கு பொது தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கேள்வி வர்றதுனால 100 கேள்வியை முதல்ல அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 10,000 கொஷின்ஸ் ஆகுது அவங்க வந்து லாங்குவேஜில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் அந்த 10,000 கொஷின்ஸை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலபஸ் பேஸ்டு நிறைய கொஷின்ஸ் எடுத்து அந்த கொஷினை டெய்லி உட்காந்து ஒரு வாரத்தில் ஒரு 3-4 டெஸ்ட் மாதிரி போட்டு, நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம இங்கிலீஷ் தானே தமிழ் தானே நம்ம தான் படித்தாச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கவே கூடாது, ஏன்னா 200-100 கேள்வி அதுதான். அப்போ திருப்பி திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். 100 அதில் வந்து அவங்க கண்டிப்பாக எபோவ் 95 ஸ்கோர் பண்ணணும், ஈஸியும் கூட பண்ணிடலாம். ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இது வந்து 25 கொஷின்ஸ், இதுவும் 25 out of 25 எடுக்கணும். எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டைம் இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபார்முலா வச்சே கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா லிமிட்டட் டாபிக்ஸ் தான் இருக்குது நம்ம ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேயும். ஒரு 10 டாபிக்ஸ் ஆப்டிடியூட்ல இருக்குது, ஒரு 5 டாபிக் ரீசனிங்கில் இருக்குது, டோட்டலாகவே 15 டாபிக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த டாபிக்ஸை அவங்க ஃபார்முலாவை வச்சு ரிப்பீட்டடாக

0: எல்லா விதமான சம்சையும் அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா 25 out of 25 அடிச்சிடலாம். அதுவும் குறிப்பாக ஒரு பாதி கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் வரும். ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா அந்த சிலபஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ், ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அடுத்தது அவங்களுக்கு ஈஸி ஸ்கோரிங் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதில் கொஸ்டின்ஸ் நம்ம ட்விஸ்ட்டு எதுவுமே கிடையாது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அதனால் இந்தியன் பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு கல்ச்சர், அது வந்து ஆல்ரெடி புதுத்தமிழ்லையும் படிச்சிருப்பாங்க, பட் இங்கேயும் கட்டாயம் வேணும். அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். அது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மார்க் ஈஸியாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஆர்டரில் இவங்க ப்ரிப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே போல் டிஎன்பிசியில் நோ நெகட்டிவ் மார்க்ஸு. குரூப் டூவில் அவங்க படிக்கிற ஏரியாவை தரவாக படிச்சிடலாம். படிச்சிட்டாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். தெரியாததை இவங்க ஏதாவது டெக் பண்ணிட்டு வந்தால் கூட அங்கே கிளிக் ஆகும், நமக்கு அதுலேயும் கிளிக் ஆகலாம். அதனால் நம்ம ஸ்கோர் கூடிரும். அதனால் படித்ததை திருப்பி திருப்பி தரவாக படிக்கிறது ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே கொஞ்சம் ஈஸியாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும்.
1: இப்போது எக்ஸாம் ஹாலில் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு அந்த குவெஸ்சன் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கேள்விகளுக்கு நமக்கு பதிலே தெரியாது. ஆனால் 4 choices த சாய்ஸ் ஆஃப் எலிமினேஷன் ஒரு சொல்வாங்களே சார், இதை ரெண்டு எலிமினேட் பண்ண தெரிஞ்சால் பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் 50-50 கிடச்சிரும்னு சொல்லி, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார்.
0: இங்கே டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்காது குவெஸ்சன்ஸ் வந்து. கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி ரெண்டில் தான் டவுட் வரும், மிச்சம் ரெண்டு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம ஓரளவுக்கு. பட் இந்த இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு இந்த 50-50 டவுட் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன், அதே பாயிண்ட் தான். அவங்க நிறைய புக்ஸை படிக்காங்கன்னா இது கரெக்டாக அது கரெக்டானு குழப்பம் அதிகமாக வரும். ஆனால் ஒரே புக்கை ரொம்ப திருப்பி திருப்பி படிக்கிறாங்கன்னா இதுதான் ஆன்சர்னு அவங்க போட்டு போவாங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு தாட்டு, ஒரு 4 points இருக்குது, 2 ரிமூவ் பண்ணிடுவாங்க, அந்த 2 தான் கன்ஃபியூஷன் வரும். அந்த 2 எது முதல் நமக்கு படித்தோடனே ஒன்று தோணும் இதுதான் ஆன்சர்னு, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு மெட்டீரியல் மோர் ரிவிஷன் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட், மோர் ரிவிஷன் ஈஸியாக இருக்கும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: என்ன
1: பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.

0: Vessels. Let the celebrations begin.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி.
2: படிக்கிறது மட்டுமே போகாது, படித்த உடனே ரீகாலும் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் ரெகுலராக ரிவைஸும் பண்ணிகிட்டே இருந்தோன்னா எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக நம்ம மார்க் எடுக்க முடியும்னு சார் சொல்லியிருக்காங்க. சார், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் சிலபஸ் சொன்னீங்க, ஒரு புக் வைக்கிறேன் படிக்கிறேன், ஆழமாக படித்து முடிச்சிடு, ரிவைஸும் பண்ணிடுறேன். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கடல் மாதிரி இருக்கே சார், எப்படி படிக்கிறது?
3: டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம், ஏன்னா கம்மியாக தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வராது. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா 200 க்வெஸ்சனில் ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு வரும். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த என்ன கன்வென்ஷனல் டாபிக் இருக்குதோ அந்த டாப்பிக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க சிலபஸே அப்படி தான், அது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய பாலிசி நோட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பாலிசி நோட்ஸ் இருக்குது, அதில் எப்படியும் ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் அதிலே வந்துடும். அந்தந்த ஈச் டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து குறிப்பாக எக்கனாமிக் ரிலேட்டடு, இந்தியன் பாலிட்டி ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். மத்திய அரசு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஐபியில் தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம் நம்ம வந்து. ஸோ அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ரெண்டு ஸ்கீம்ஸுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதிலே ஒரு 4 க்வெஸ்சன் ஸ்கீம்ஸே வந்துடும். ஸோ அதனால் இது வந்து எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனையும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இந்தந்த ரிலேட்டடாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும், ஆன்சரும் பண்ண முடியும்.
2: இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிக்கும் போது இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா எதை சொல்வீங்க?
3: இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுங்கிறது ஒரு கோர்வையாக படிக்கிறது தான். இவங்க வந்து அங்கங்கே ஜம்ப் ஆகி படிக்கக்கூடாது. சிலபஸை கையில் எடுத்துக்கணும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை கையில் வச்சுக்கணும், இந்த ரெண்டும் டெய்லி பார்க்கணும். 1 மெட்டீரியல், அதை அப்டேட் மட்டும் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணலாம், அதை ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டே வரணும். நிறைய க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண க்வெஸ்சனையும் திரும்ப திரும்ப பார்க்கணும். நிறைய பேர் புதுசு புதுசாக போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ண க்வெஸ்சனையும் திருப்பி திரும்ப பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த எக்ஸாம் வித்தின் இயரில் கிளியர் பண்ணிடலாம்.
2: இப்போது சில பேர் வந்து புதுசாக அந்த விஷயத்தை எடுத்து படிக்கும் போது ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஜியாகிரஃபி படிக்கிறோம், பாலிட்டி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம்னு நிறைய வெரைட்டி நமக்கு கிடைக்குது. படிக்கும்போது சில பேருக்கு ஒரு சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் வந்துடும், அதை பற்றி மட்டுமே ரொம்ப டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா பாலிட்டியை பற்றியே ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைவர்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
3: இது வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கே வந்து பிளானிங் இம்பார்ட்டன்ட்டு. பிளானிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்காதீங்க. 2 சப்ஜெக்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ஆப்டிடியூட் ரீசனிங் டெய்லி பண்ணலாம். இந்த ரெண்டு சப்ஜெக்டும் மினிமம் ஒரு 4 டேஸாவது படிக்கணும், கண்டினியூட்டி வேணும். நிறைய பேர் ஒரே நாளில் 7 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட் எடுப்பாங்க, அது வந்து கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ ஒரு 4 டேஸ் கண்டினியூட்டி வேணும். அந்த 4 டேஸ் கண்டினியூட்டியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி, இன்றைக்கி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறாங்க, நாளைக்கு டிபிஎஸ்பி, நாளானைக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இப்படி ஒரு 3-4 நாள் அதை படிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி இருக்கும், அவங்களால ஈஸியாக மெமரி பண்ண முடியும், எழுத முடியும். திருப்பி 4 டேஸ் கழிச்சு அடுத்த 2 சப்ஜெக்ட் எடுத்துறோம். இந்த மாதிரி அவங்க வந்து கண்டினியூட்டி வச்சு அடுத்தடுத்த சப்ஜெக்டை கவர் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஆனால் ஒரே சப்ஜெக்டில் 4 நாளைக்கு மேலே நிற்கவும் கூடாது.
2: ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சப்ஜெக்டில் கோர்வை முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு 4 நாளைக்கு அதை படிக்கலாம் அப்படின்னு, ஆனால் நம்ம கவர் பண்ணிட்டு சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நாளைக்கும் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இருக்காது சார்?
3: இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் வேறு வேறு சப்ஜெக்ட்டுங்கிறப்ப கண்டினியூட்டி இல்லாதப்போ மெமரி பண்ண முடியாது, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டமாக.

0: நீங்கள் ஒரு 3 days ஆர் 4 days ஒரு 2 subjects நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, அடுத்த 4 நாள் அடுத்த 2 subjects போயிருந்தீங்க. அப்படி ஒரு 20 days நம்ம வந்து ஒரு 4 subjects மட்டுமே கவர் பண்ணோம். திருப்பி அடுத்த 20 days அடுத்த 4 subjects வந்துருந்தோம். நமக்கு மொத்தமே இங்கே இருக்குது 9 subjects தான். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கம்மி தான். ஸோ 9 subjects நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 months எல்லாமே கவர் ஆயிரும்.
1: இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து டைம் டேபிள் போட்டுடுறேன். நான் 4 days பாலிட்டி அண்ட் ஜியாகிரபி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அடுத்த 4 days ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் படிக்க போறேன். அப்படியே போகும்போது ரொட்டேஷன்ல வரும்போது எனக்கு பாலிட்டி படிச்சு ஒரு 3 வாரமோ இல்ல 4 வாரங்களோ கடந்து போயிருக்கும். அப்போ எனக்கு நான் முதல்ல படிச்சது பாலிட்டி ஞாபகமே இருக்காதே சார். அப்ப நான் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணா ஞாபகம் வச்சுக்க முடியும்?
0: அததான் நம்ம என்ன சொன்னோம்னா தரவா படிக்கணும். அதுக்குதான் கண்டினியூட்டியும் சொன்னோம். இப்போ ஒரு நாள் பாலிட்டி படிச்சுட்டு 10 நாள் கழிச்சா ஒண்ணுமே புரியாது. ஆனா 4 நாள் கண்டினியூஸா படிக்கும் போது இப்ப இன்னைக்கு படிச்ச ஒரு டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் டே வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பேன், அதை தரவா சொல்லி பார்த்துருப்பேன். அடுத்த நாள் போகும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் 2 நாள் உள்ளதையும் நான் ரிவைஸ் பண்ணுவேன். 4ஆம் நாள் போகும்போது அந்த 3 நாள் படிச்சதையும் ரிவைஸ் பண்ணுவேன். இந்த அளவுக்கு ஒரு டாப்பிக்கை நீங்க 3-4 வாட்டி சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க 10 நாள் கழிச்சு எடுக்கும்போது நல்லாவே நினைவில் இருக்கும்.
1: அதான் சில பேருக்கு முரநாள் படித்ததை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஐ திங்க் மெஜாரிட்டி அதான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மறந்து போய்ட்டோம். ஆனால் நீங்கள் அருமையாக சொன்னீங்க, முரநாள் படித்தது மட்டும் இல்லை அதுக்கு முரநாள் படித்தது. ஸோ டே 1 படிச்சிருந்த ரிவிஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டே 1 படித்தது டே 4 ரிவைஸ் பண்ணுவீங்க, டே 6 ரிவைஸ் பண்ணுவீங்க.
0: மந்த்லி ஒரு 2-3 இவங்க ரிவிஷனுக்காக மட்டுமே கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு சிலர் வீக்லி கொடுப்பாங்க, வீக்லி 6 படிச்சுட்டு 1 வந்து ஒன்லி ரிவிஷன் கொடுப்பாங்க. அது பெஸ்ட் மெத்தடு. இல்லை வேணா 2 இருக்க ஒரு 2 அந்த 2 வந்து அந்த 2 நம்ம என்ன ஒரு 14 இருக்குன்னா ஒரு 12 என்ன படித்தோமோ அந்த 2 அந்த 12 படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணும். அதே போல் மந்த்லியும் ஒரு 2-3 ஒதுக்கி அந்த படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும். இங்கே நிறைய கேண்டிடேட்டினுடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா புதுசாக படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் ரிவைஸ் பண்ணுறது போர் அடிக்கும். ஆனால் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ரிவிஷனுக்குன்னு இவங்க பிளானிங்கில் கண்டிப்பாக டைம் வந்து ஒதுக்கணும்.
1: அதாவது டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பாக வேணும், அது நிச்சயம் பண்ணணும்.
1: ஸோ ரிவிஷன் பண்ண உங்கள் மெமரியில் அதை ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் இல்லையா?
0: ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இவங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 200 questions இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம்லாம் ஒரு 125 questions இது தான் ஆன்சர்னு தெரிஞ்சாலே போதுமானது. ஏன்னா மிச்சம் இருக்கிற 75 questions வந்து தெரியணே அவசியம் இல்லை, 140 மேலே எடுத்தால் கிளியர். நீங்கள் இருக்கிற 75 நீங்கள் எல்லாமே பிபியாக போட்டு வந்தால் கூட 25 questions கிளியராக இருக்கும் அதில். எனக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அப்படி 125 questions இது தான் கரெக்டுன்னு அடிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடு தான் உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்.
1: மேக்ஸை கண்டாலே நிறைய பேருக்கு அலர்ஜி உண்டு. அதுவும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பசங்களுக்கு மேக்ஸாக எனக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டேட் வரவே வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் ஸ்கூலில் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மேக்ஸை பற்றிய இந்த பிம்பம் வந்து உடையணும்னு நினைக்கிறீங்களா?
0: மேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அது இருக்குது. வர்ற நிறைய மெஜாரிட்டி கேண்டிடேட்டுக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சரியாக வராதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, 2 கேட்டகரி. பட் ஆனால் வராதுன்னு சொல்கிறவங்களும் நம்பிக்கையோடு படிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறது இல்லை. கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவை வச்சு, ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி தான், அந்த ஃபார்முலாவை வச்சு இவங்க ஒர்க் அவுட் பண்ணி அந்த சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் இங்கே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா பியூர் மேக்ஸ் நமக்கு கிடையாது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங் மட்டும்தான் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த ரெண்டுமே ஈஸியானது தான், அதுவும் 10 டாபிக் தான் ஆப்டிடியூட் இருக்குது. இந்த 10 டாபிக்கில் உள்ள ஃபார்முலாஸையும் பார்த்து அந்த சம்சம் மட்டும் ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்.
1: இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு சில சமயம் தோணும், நம்ம வந்து சிட்டியில் இல்லை, நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லையே, நம்ம எப்படி படிக்கிறதுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
0: இல்லை, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஈவன் நம்ம அகாடமி போனால் கூட அது வந்து நம்மளை ஒரு தூண்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பே தவிர படிக்கிறது நம்ம தான் படிக்க போகிறோம். அதனால் கிராமப்புறத்துலேயும் சிட்டியில் இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா வினாத்தாள்கள் எல்லாமே ஆங்கிலத்திலும் இருக்கும் தமிழிலும் இருக்கும். ஸோ தமிழ்லே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் அதை ரீட் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இப்போ வெற்றி அடைதாங்க, ஹார்ட் ஒர்க் அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. அதனால் இப்போ எல்லாமே அவைலபிள், நீங்கள் வந்து எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதை அவங்க பயன்படுத்திக்கிடலாம், பயன்படுத்தி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க மோட்டிவேட்டடாக உட்காந்து தானே உட்காந்து வீட்டில் டிசிப்ளினாக உட்காந்து படித்தாங்கன்னா நிறைய ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி டெஸ்ட்

0: எடுத்தாங்கன்னா நிறைய டெலிகிராம் குரூப்ல எல்லா அகாடமியினுடைய குவெஸ்டின்ஸும் வருது. அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா வீட்டில இருந்தே படிச்சு கண்டிப்பா வெற்றி பெற முடியும்.
1: தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் எவ்வளவு சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: தமிழ் வழியில பயின்றவங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருக்கும், நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 குரூப் 2A இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் நம்ம மெயின் எக்ஸாம் எழுதும்போது குரூப் 1 மெயின் எக்ஸாமோ குரூப் 2 மெயின் எக்ஸாமோ எழுதும்போது ஒரு 70 pages வந்து வித்தின் 3 hours எழுதணும் அப்படிங்கிறப்போ தமிழில் ஃபுல்லாக எழுதும்போது டைம் பத்தாமல் போகும். ஏன்னா தமிழ் வந்து உங்களுக்கு தனித்தனி எழுத்தாக தான் எழுத முடியும், கம்பைன் பண்ணி எழுத முடியாது. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும்போது வேகமாக எழுதி உங்களுக்கு வந்து அதனால் அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஆங்கிலத்தில் எழுதுறது தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம், நிறைய பேர் அதுதான் நாங்கள் மாறி எழுத சொல்லுவோம். ஏன்னா அவங்களால தான் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி.
1: நீங்களும் தமிழ் வழி கல்வியில் பயின்று தான் அந்த போட்டித் தேர்வுகள்லாம் எதிர்கொண்டீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாணவர் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: இந்த குரூப் 1 மெயின் எக்ஸாம், குரூப் 2 மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே ஆங்கிலத்துக்குன்னு தமிழ்நாட்டில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இவங்க கண்டென்ட் இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டென்ட்டை மட்டும்தான் கொடுக்கணும், கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஆங்கிலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெர்பெலாம் பார்க்கறது இல்லை, வெர்பு டென்ஸ்லாம் பார்த்து பேப்பர் திருத்துறது இல்லை. கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க் கிடைக்கும். அதனால் தாராளமாக தமிழ் வழிக்கல்வி மாணவர்களும் ஆங்கிலத்தில் நிச்சயமாக இந்த தேர்வை வந்து எழுத முடியும். அவங்க அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும்.
1: சார், நீங்கள் வந்து நிறைய பேரை மென்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்து பிரமிச்ச ஒரு கேண்டிடேட் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு அழகான ப்ரெசன்டேஷன், ஒரு சிம்பிள் பாயிண்ட்டாக இருக்கும் பட் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷனாக எழுதியிருப்பாங்க. அந்த விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார்.
2: யூபிஎஸ்சியில் ஆல் இந்தியா டாப், இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர். அவருடைய நோட்ஸ் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் வந்து ஸ்கூல் புக்கிலிருந்தே தான், என்சிஆர்டி புக்ஸ்லேருந்தே தான் மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணுவார். கேட்ச் பண்ணி சின்ன இன்ட்ரடக்ஷனை ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் எழுதும் போது அழகான இன்ட்ரடக்ஷன் எழுதி வச்சுருப்பார். முதல்ல இன்ட்ரடக்ஷன் நிறைய, அதாவது டாபிக் வைஸ் எழுதியிருப்பார். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு கொஷின் வரலாம், பவர்ட்டியை பற்றி வரலாம், கரப்ஷனை பற்றி வரலாம். கரப்ஷனை பற்றி கேட்டால் எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும், பவர்ட்டியை பற்றி கேட்டால் எப்படி கொடுக்கணும்னு அவர் இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுருப்பார். அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்து கேட்கும்போது அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் எங்கேயோ இருந்து எடுத்திருப்பாருன்னு நம்ம நினைப்போம், ஆனால் ஸ்கூல் புக்கிலேருந்தே எடுத்திருந்தார். ஸோ ஸ்கூல் புக்கையே திருப்பி திருப்பி ரீட் பண்ணி அதில் இருக்கிற சிம்பிள் இங்கிலீஷில் அழகான இன்ட்ரோ எடுத்து எழுதி வச்சுருப்பாரு. எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது அவருக்கு நல்ல ஸ்கோர் கொடுத்து கிட்டத்தட்ட மெயின் எக்ஸாமில் இந்திய அளவில் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளில் அவருடைய மதிப்பெண்கள் தான் இருக்கிறதுலே அதிகம். மெயின் தேர்வில் அவ்வளோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து வாங்கினார். ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறதா ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்.
1: ஸ்கூல் புக்கு தானேன்னு நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக நினச்சிக்கிறோம், ஆனால் அந்த ஸ்கூல் புக்கிலேருந்து ஆல் இந்தியா டாப்பர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயம் நமக்கு உணர்த்துது.
2: அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து பார்த்து வியந்த ஒரு ஆள், படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து அவருடைய டேபிளில் வைக்கவே மாட்டார். செல்ஃபோன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிரு, சைலண்டில் போட்டு வேறு இடத்துல வச்சுருவார். மார்னிங் 1/2 hour, நைட் 1/2 hour ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அந்த 2 நேரம் மட்டும்தான் செல்ஃபோனை எடுத்து யார் யாருக்கு ரிப்ளை பண்ணணுமோ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவார். ரிப்ளை பண்ணிட்டு ஃபோன் அங்கே போயிடும். அவர் ரூம்

0: குரூப்ல நுழைஞ்சிங்கன்னா எல்லாமே சிலபஸ் வைஸ் கரெக்டாக புக்ஸை பிரித்து வச்சிருப்பார். டாபிக் வைஸ் எல்லாமே இந்தியன் பாலிட்டியில் இந்த டாபிக் இதில் இது எக்கனாமி இதில் அப்படின்னு அழகாக பிரித்து வச்சிருப்பார். எதை எடுத்தாலும் அதே இடத்துல திருப்பி வச்சிருப்பார், யாருக்குனாலும் கொடுப்பாரு வைப்பார். அதே போல் எவ்ரி சாட்டர்டே ஏற்கனவே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஒருத்தர் மீட் பண்ணுவார். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தார். அவரை மீட் பண்ணி இந்த டாபிக் அவர் எதில் நல்ல மார்க் வாங்கினார்னு பார்த்துட்டு இதில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு போய் கேட்பார். கேட்டி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிடுவார். இந்த மாதிரி கரெக்டாக அவர் வந்து ஒரு 1 இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணார். ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவர் நல்ல ரேங்க் வாங்கி சர்வீஸ் வாங்கிட்டார்.
1: சார், இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதுவும் போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கும் போது லட்சக்கணக்கான மாணவர்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த நம்பர்ஸை பார்க்கும்போதே 2,000,000 பேர் அப்ளை பண்ணுறாங்களே, நமக்கு அந்த இந்த போஸ்ட்டு கிடச்சிருமா, இத்தனை போஸ்ட் தானே காலியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு பிரமிப்பு, ஒரு பயம் உண்டாகும் இல்லையா? இவ்வளோ பெரிய நம்பர்ஸை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்கா?
0: கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே வந்து 500,000 பேர், 1,000,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் சின்சியராக படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று, அதிலே பாதி வெளியில் போயிடும். ரெண்டாவது, அந்த கோராக அந்த சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறவங்க, இப்போ ஒரு குரூப் 1 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க 2,000 பேர், 3,000 பேர் இருப்பாங்க, ஆனால் மெயின் எக்ஸாமையும் சேர்த்து சின்சியராக படிக்கிறவங்க 500 பேர் தான் இருப்பாங்க. ஸோ 500,000 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு 500 பேர் தான் சின்சியராக படிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்தளவு கம்மியாயிருது. 100 வேகன்சி இருக்குன்னா 500 பேருக்குள்ள நம்ம வந்துருதோம். நம்ம சின்சியராக படித்தா இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மெத்தட் என்னவோ அந்த மெத்தட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக 200 வந்துடுவாங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம எழுதி பார்த்து சின்சியராக படிக்கிறோன்னா 100% வெற்றி பெற முடியும். அதே போல் இந்த போட்டித் தேர்வில் யார் கூடயுமே நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கு நாமே தான் போட்டி. இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்கோம், நாளைக்கு எவ்வளோ படிக்கிறோம், 1 மந்த் கழித்து எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோம், 2 மந்த்ஸ் கழித்து எவ்வளோ பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், அதே டெஸ்ட்டை அடுத்த வாட்டி எழுதும்போது எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோம், இப்படின்னு நமக்கு நாமளே போட்டி போட்டு அடுத்தடுத்து மார்க்கை கூட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வெற்றிக்கணியை ஈஸியாக டச் பண்ணிடலாம்.
1: இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க, பியர் குரூப்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது தன்னை அறியாமே அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்சில் என்னை விட கூட படிக்கிற அந்த மாணவர் அதிகமாக எடுத்துட்டாரு, நான் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்ட்டு தன்னோட கம்பேர் பண்ணிக்காம, நீங்கள் சொன்ன மாதிரி தன்னோட கம்பேர் பண்ணிக்காம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு சின்ன மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க, அதனால டீமோட்டிவேட்டும் ஆகுறாங்க. ஸோ பியர் குரூப்போடு சேர்ந்து படிக்கும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன சார்?
0: இல்லை, இதுக்கு என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள், என்னையவே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு படிக்கும்போது அங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட எவ்ரி வீக் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் வருவோம், ஆனால் நான் ஒரு நாள் கூட தயங்கினதே கிடையாது, பின்னாடி வருவோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நான் ஒரு சிலரை முந்த நின்று ட்ரை பண்ணுவேன், ஆனால் முந்தவே முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, அவங்க வைக்கிற டெஸ்ட்டை மட்டும் படிக்காமல் நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை ரொம்ப அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணி கரெக்டாக அந்தந்த நோட்ஸ் எடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். 2-way ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். 1, அங்கே வைக்கிற க்வெஸ்சன்ஸை ஃபாலோ பண்ணி போகிறது. 2, செல்ஃப் ப்ரிப்பரேஷன், நாம் ஒரு ஏரியாவை கவர் பண்ணிக்கிட்டே வர்றது. அது என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணி கரெக்ட் வேலை வர்றது. இந்த 2 வர்றதுனால கண்டிப்பாக நம்மளால் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை போட்டித் தேர்வில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வந்துக்கிட்டே இருந்தேன். பட் நீங்கள் எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் அந்த எக்ஸாமில் முன்னாடி எப்போவுமே அதிகமாக இருக்க வாங்கினவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணலை. ஸோ அதனால் அதுதான் நான் இதில் முக்கியமாக சொன்னது, நமக்கு நாமளே தான் போட்டி, நமக்கு நம்ம தான் நம்பிக்கையோடு இருக்கணும். ஒன்று, அப்புறம் இன்னொன்று, நம்ம வே ஆஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த தேர்வே நம்மளுடைய ஃபைனல் எக்ஸாம் கிடையாது, அது ப்ராக்டிஸ் தான். இன்னொரு முக்கியமானது நான் பண்ணுவேன், அப்போ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு காரணம், ஒரு எக்ஸாம் எழுதின உடனே வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா, தப்பான க்வெஸ்சன்ஸை ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண, அப்புறம் நைட்டு என்ன பண்ணுவேன்னா, கரெக்டானது சரியானது ரெண்டையுமே, தப்பானது ரெண்டையுமே ரிவைஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே முந்தின நாள் போட்ட அத்தனை 200 கொஷின்னா 200 கொஷினையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவேன். தவறானதை கூட ஒரு வாட்டி பண்ணுவேன். அதை என்ன பண்ணுவேன், திருப்பி தப்பே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு 2-3 times பண்ணிடுறேன். ஆனால் என் ரூம்மேட் என்ன பண்ணுவார்னா, அவர் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணனால அந்த கொஷினை அப்படியே போட்டு திருப்பி பார்க்கவே மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலாக நம்ம வின் பண்ணிட்டோம், அவரால் அந்த ஃபிலிம்ஸை பாஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த எக்ஸாமில் முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும், அதை திருப்பி திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணணும். அது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப

0: ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
1: ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நேற்று இருந்த உங்களுடைய செல்ஃபை விட 1% நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் கூட, ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரம் டே 0 to day 100 பார்த்தீங்கன்னா யூட் ஹவ் இம்ப்ரூவ்ட் 100%.
0: கண்டிப்பாக மேடம்.
1: ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும், நம்மளை நாமளே இம்ப்ரூவும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக. அதுவும் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா, இல்லை கொஸ்டின்ஸ் தப்பாகுதுன்னா, அந்த தப்பான கொஸ்டினை நம்ம 2-3 times பார்க்கணும், கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அது ஒரு 6 months கழித்து எக்ஸாம் எழுதும் போது நினைவில் நிற்கும். ஒரே ஒரு வாட்டி கீ பார்த்துட்டு விட்டீங்கன்னா 6 months கழிச்சு மறுபடியும் அதே தப்பானது தான் தோணும்.
1: செஞ்ச தப்ப திரும்ப செய்யக்கூடாது.
0: செய்யக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். கம்யூனிட்டி எக்ஸாம் படிக்கிறவங்க.
1: சரி, இப்போ
2: நேயர்களே, ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வுகளுக்கான நிகழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். சென்னை

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் ஜெய் கலாம் வாங்க போட்டித் தேர்வுகளுக்கான தொடர் நிகழ்ச்சி.
2: காம்பரேட்டிவ் எக்ஸாம்ன்றது ஒரு லாங் டேர்மான ப்ராசஸ் இல்லையா? ப்ரிலிம்ஸ் எழுதுறோம், மெயின்ஸ் எழுதுறோம், அப்புறம் ரிசல்ட், இன்டர்வியூஸ், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் அது இல்லாமல் ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்குமான இருக்கக்கூடிய அந்த இடைவெளியும் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
3: ஜென்ரலி நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாப்பர்ஸை மீட் பண்ணுவாங்க, யார் மூலமாவது லிங்க் பண்ணி நல்ல டாப் லெவலில் மார்க் எடுத்தவங்களை போய் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும், அது ஒன்று பண்ணுவாங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ். எப்போல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கொஞ்சம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னப்போலே அந்த எக்ஸாமுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் இன்வால்மெண்ட் உள்ளே வந்துடுவோம், நம்ம வெளில போக மாட்டோம். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்போவுமே நம்மளை நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு. ப்ளஸ் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் போது ஷார்ட் பீரியட் வைக்காமல் எவ்வளவு நானாலும் இந்த லட்சியத்தை நான் விடவே மாட்டேன்னு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கன்சிஸ்டண்டாக படிப்போம்.
2: ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுனா உடனே பலன் கிடைச்சிடும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த லாங் டேர்ம் டிசிப்ளின்றது நிறைய பேர்கிட்ட லேக் ஆகுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அட்வைஸ் கண்டிப்பாக பொருந்தோன்னு நம்புகிறேன் சார். சார், இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது ஹாபீஸே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து படிப்பு படிப்பு படிப்புன்னு 24 hours படிச்சுட்டு இருக்கிறதுக்கு எந்த ஹியூமனாலும் பாசிபிள் கிடையாது. ஸோ லெஷர் டைமும் ஒதுக்கணும், நான் சின்சியராகவும் படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்?
3: நிறைய பேர் வந்து 7 days ஃபுல்லாக அதில் உட்காரணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு ஹாஃப் டே வீக்லி அல்லது வீக்லி ஒன் டே ஒரு ஹாஃப் டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு சொன்ன ஒரு டாப்பர் வந்து வீக்லி ஒன் டே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பரை மீட் பண்ணுவார், ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களை மீட் பண்ணுவார், அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவார், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதுக்கு ஒதுக்கிடுவார், சினிமா கூட போவார். அவர் அந்த ஒன் டே, அந்த ஒன் டே வந்து ஒன்லி ஃபார் அவருடைய அவருடைய தேவையான அத்தனைத்துக்கும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், மால் போகணும், எல்லாமே அந்த ஒன் டேயில் வச்சுருவார். மிச்சம் 6 நாளில் 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ ஒன் டே ரிலாக்ஸ் பண்ணதுக்கு, 6 days படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை தெளிவாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்.
2: ஸோ ஷெட்யூல் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க. லெஷருக்கான ஷெட்யூலையும் போடணும், படிக்கிறதுக்கான ஷெட்யூலையும் போடணும்னு சொல்லி.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம்.
2: சார், நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும், நமக்கெல்லாம் கிடச்சிருமா, நம்ம எப்படி இதை வின் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம்?
3: அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளே நிறைய கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் எத்தனையோ பேர் வெற்றியாளர்களாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து 10th 12th அவங்க ஸ்கூலில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி வெற்றி நிர்ணயிக்கப்படலை. இந்த தேர்வில் யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க வெற்றி பெறுதாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு அருமையான வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த தேர்வை வந்து எல்லாருமே எழுதலாம். ஈவன் ஸ்கூலில் நல்லா படிக்காதவங்க கூட இந்த தேர்வை நம்பிக்கையோடு எழுதுனாங்கன்னா 100% இது மெரிட் பேஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், கண்டிப்பாக எழுதுனாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும்.
2: ஸோ இந்த எக்ஸாம் கம்ப்ளீட்லி மெரிட் பேஸ்ட் அப்படிங்கிறதால யார் வேணாலும் முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம் அப்படின்னு

0: பண்ணியிருக்கீங்க.
1: கண்டிப்பாக மேடம்.
0: சார், இப்போது நம்ம அடுத்ததாக ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஷ்சன் மாதிரி உங்ககிட்ட சொல்கிற கேள்விகள் கேட்க போகிறோம். இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு மார்னிங் ஸ்டடி நல்லா இருக்குமா, நைட் ஸ்டடி பெஸ்ட்டா?
1: இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கேண்டிடேட்.
0: ரீடிங்கா இல்லை ரிவிஷனா?
1: ரிவிஷன் இம்பார்ட்டண்ட்.
0: புக்கா இல்லை டெஸ்ட் நிறைய எழுதணுமா?
1: நீங்கள் புக்ஸும் படித்தா தான் டெஸ்ட் எழுத முடியும்.
0: நியூஸ் பேப்பர் மஸ்டா இல்லை ஆப்ஷனலா?
1: ஆப்ஷனல் தான்.
0: கோச்சிங் போக வேண்டியது கண்டிப்பாக அவசியமா இல்லையா?
1: கண்டிப்பான அவசியம் கிடையாது மேடம்.
0: நோட்ஸ் கையில் எழுதணுமா இல்லை டிஜிட்டலாக டைப் பண்ணிக்கலாமா?
1: கையில் எழுதுனா பெட்டர், ஏன்னா டிஜிட்டல் வந்து நம்ம ஐயெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ கையில் எழுதுனா பெஸ்ட்டு.
0: மோட்டிவேஷன் டிசிப்ளின் எதை சூஸ் பண்ணுவீங்க?
1: ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு.
0: ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரண்ட் கிட்டேயும் இருக்கணும்னா எதை சொல்வீங்க?
1: கண்டிப்பாக இருக்கணும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். கண்டிப்பாக தன்னம்பிக்கையே மந்திரம்.
0: ஒரு ஹேபிட் எல்லா ஆஸ்பிரண்ட் கிட்டேயும் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க இது அப்படின்னா?
1: சோமேறித்தனம்.
0: ஒரு ஆஸ்பிரண்ட் தாங்கிட்டேயே தினமும் கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.
1: நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கணும். நேற்றை விட இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்கிறோம், அடுத்தடுத்த நாள் போகும்போது இது லாஸ்ட் இருந்ததை விட இப்போ நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், டே பை டே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி அடைவோம்.
0: ஒரு மிஸ்டேக் இதை பண்ணிங்கன்னா உங்கள் மொத்த ப்ரிப்பரேஷனும் காலியாகிடும், எதை சொல்வீங்க?
1: அப்படி ஒரு மிஸ்டேக்குன்னு நம்ம சொன்னோன்னா டைமை வேஸ்ட் பண்ணுறது தான்.
0: சூப்பர் சார்.
1: ஏன்னா நேரம் கிடைக்காதுல்ல, நேரம் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா வெற்றி அடையலாம்.
0: அதாவது நேரம் ரொம்ப முக்கியம், அந்த நேரத்துடைய கையாளுகை அதை விட ரொம்பவே முக்கியம். முயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் யார் வேணாலும் அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவருடைய ஹெக்டிக் ஷெட்யூலில் நமக்காக, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை சண்முகம் சார் நம்மோட பகிர்ந்துருக்காங்க. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்காக பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்ன?
1: அனைவருக்கும், இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கைவிடாதீங்க, கடினமாக உழைங்க, நம்பிக்கையோடு உழைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேர்களே, அடுத்த வாரம் ஜெயக்கலமாக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி வித்யா. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. ஜெயக்கலாம் வாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, கடந்த மாதம் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை தற்போது கேட்கலாம். அமுத சிறப்பு அப்படின்ற அச்சய பாத்திரம் மணிமேகலைக்கு எப்படி கிடைச்சது, அதோட தனித்துவம் என்ன?
3: உங்களுக்கு ஆபுத்திரன் கதை தெரியும். இப்ப ஆபுத்திரன் என்பவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு வெளியே வந்துடும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறனால பிரச்சனை ஆயிரும். அவன் வந்து என்ன, ஒரு கோயில் வாசல்ல வந்து உட்காந்துருப்பான். அங்க போய் அவன் என்ன பண்ணுவானா, அந்த கோயில் வாசல்ல நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாங்க முதியோர்கள்லாம் இருப்பாங்க. இவன் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து முதியோர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதான் என்னுடைய வழக்கமா இருக்கும். இப்போ இங்க என்ன ஆயிரும்னா, ஆபுத்திரன்ட்ட போனாவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாயும். நைட்டு பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க, வந்து ஆபுத்திரனை எழுப்பி சாப்பாடு கொடுவாங்க. அது பார்த்தா இடுப்பு வயது தண்ணி வந்து வழிஞ்சிரும், அப்போ எங்கேயுமே சாப்பாடே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அழுவான். வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டே சாமின்னு சொல்லி அந்த கோயில் வாசல் இருக்கணும். அந்த கோயிலில் கூட சிந்தா தேவி அப்படின்ற அந்த தேவி வெளியே வந்து, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லி, அதுதான் வந்து முதல் முதல்ல இந்த அச்சய பாத்திரத்தை ஆபுத்திரன்ட்ட கொடுக்கும். அது மூலயமா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் பண்ணிப்பாங்க. இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் என்னன்னா, நல்ல விஷயம் கீழே நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, அவருடைய வெள்ளை கம்பளம் வந்து ஆடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இப்போ இவன் நல்லது செய்கிறான், உலக மக்கள் வந்து பயங்கர பசி இல்லாமல் இருக்காங்கன்னொடனே அவர் என்ன செய்வார், கிளம்பி இங்கே வருவார். வந்துட்டு, தம்பி இது மாதிரி சூப்பராக இருக்கடா, என்ன ஆசைப்பட்றேன், நான் உனக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்றேன், இவ்வளோ நன்மை செஞ்சவங்களுக்குள்ள என்ன வேணும் கேளுன்னு சொன்னோன்னே, எப்பயுமே நமக்கு இருக்கும்ல, யாருக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நம்மளுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு பொன்னாடிகளுக்கு வாங்கி கொடுத்தாவே நமக்கு ஒரு பயங்கர ஒரு மனசில் செருக்கு இருக்கும், நான் போகிற சோறு தின்ற, நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி செருக்கு வந்து அவனுக்கு வந்துடும் ஆபுத்திரனுக்கு. அப்போ அவன் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடான் இந்திரனை பார்த்து. நீ என்ன பெரிய இது, இந்திர லோகத்தை என்ன பெருசாக இருக்குது, இங்கே இது மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது, கம்பேர் பண்ணி நக்கலாக பேசினோன்னே அவர் கடுப்பாயிட்டு, ஓ நீ இவ்வளோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி மழை பெரிய வச்சு பசின்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ இவன் இருக்க அமுத சுரபி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதை எடுத்து எங்கே போகலான்றப்போ கடல்லேருந்து ஒரு கேங் இறங்குறோம். கப்பலில் தமிழர்கள் எவ்வளோ வியாபாரம் செஞ்சாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற டீட்டெயிலாக நிறைய இருக்கும். இவன் கப்பலில் ஏறி போவான். கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. போகும்பொழுது மணிப்பளவு தீவுன்னு ஒரு தீவு வரும். அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிற போகிறப்ப இவன் உள்ளே இறங்கி அந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இவங்க கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணுமோ அங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலமை, இங்கேயும் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான், அந்த பாக்ஸை எடுத்து அந்த கோமுகி பொய்கைன்னு சொல்லுவாங்க, அந்த பொய்கையில் வந்து வேண்டி, இது எனக்கு யூஸ்லெஸ் ஆச்சு, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உன்ட்ட வந்தால் நீ எடுத்து கொடுன்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு அங்கே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணிமேகலா தெய்வம் மூலியமா இங்கே வந்து, இங்கே தீபதிலகை வந்தோன்னா தீபதிலகை தான் கூட்டிகிட்டு போய், நீ போய் நின்னவொடனே இப்போ பாகுபலி படத்தில் ஒரு அப்படியே பாக்ஸ் அப்படியே கை குழந்த அப்படியே வரும்ல, அதே மாதிரி அந்த பாத்திரம் அப்படியே தானாக மேலே வரும். அதை வச்சு அவர் நிறைய நன்மைகள் செய்வார்.
2: அருமையாக சொன்னீங்க. இந்த அமுத சுரபியில முதல் முதல்ல பிச்சையிடும் பாக்கியத்தை பெற்ற ஆதிரை அப்படின்றவங்க யாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ஒரு காப்பியம் என்றது 30 எபிசோடு, முன்னாடி பேசணும், 30 எபிசோடுக்கு ஒருத்தர் வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா அவங்க என்னதான் நிறைய அறக்கருத்துக்கள் சொன்னாலும் அது சென்று சேராதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணிப்பார், ஒரு சீத்தரை சாத்தன் ரொம்ப அற்புதம் வந்து நிறைய கிளை கதைகள் சொல்லிட்டு இருப்பார். இப்ப நம்ம பேசினதே பாத்தீங்கன்னா, காஞ்சனன், வயந்தமாலை, தீபதிலகை, மணிமேகலா தெய்வம், எவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கணும், மது அருந்தக்கூடாது, ஏதோ ஒன்று ஒரு அறக்கருத்துக்கள் இருக்கணும். அறம்பொருள் இன்பம் இல்லாமல் எந்த இலக்கியங்கள் பண்ணால் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்காந்து ரெண்டு பேர் இந்த மணிமேகலையை பேசிக்கிட்டு இருக்கோன்னா, அது காரணம் முக முக்கியமான ஒன்றுக்கான அறம் சார்ந்த ஒரு விஷயங்களால் தான். அப்போ மனித குலத்திற்கு எப்பயுமே அறம் என்பது தேவைப்படுன்றக்காக தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளுக்காக அதை சொல்வதற்கு வேறு வேறு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலிமா பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் நிறைய கேரக்டர்ஸாக அற்புதமாக படைச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போ பாத்திரம் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரம் கிடைச்சதை யார் வந்து முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எடுத்தால் தான் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த பாத்திரத்தில் யார் சோறு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது, இப்போ எல்லாமே யார் யாருன்னு கேட்குறப்ப தான் காயசண்டிக்கு தான் சொல்லுவாள், ஆதிரை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா அப்படின்னு. ஆதிரையும் அவனுடைய கணவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆதிரை வந்து கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கோவலன் மாதிரியே இருக்கும். கப்பல் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் காசுலாம் இழந்துருவான். இப்போ ஒரு பிஸ்னஸ்

0: அவன் வந்து என் கப்பல் போகுது, நீ வந்து வேணா போறியா உங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் போறேன் அப்படின்னா. அவன் பேர் சாதுவன். அப்போ சாதுவனுக்கு எல்லா மொழிகளுமே தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, கப்பலில் போகிறானுங்க. இப்போ நீங்கள் தான் சாதுவனா, நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்பலில் வந்து அதுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க. வேற ஒருத்தருடைய பிஸ்னஸ் அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அது நடுவில் வந்து கப்பல் கவுந்துடும். கவிழ்ந்த உடனே எல்லாமே வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்த உடனே சாதுவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி கொஞ்சம் கடலில் கப்பலில் கொஞ்சம் பெரிய ஆளுனால அவன் என்ன பண்ணுவான், கரையில் ஒதுங்கிடுவான். கரையில் ஒதுங்கினா அங்கே நாகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீவில் உள்ள மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு கேங் அங்கே இருக்கும். அவங்க வந்து இவனை தூக்கிட்டு போவான். இவனை முழுப்பாட்டினானே வேஞ்சோன்னே பார்த்து நாகர்கள் பாஷை இவன் பேசுவான். அப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய மொழிகள் தெரியணுன்றதுக்கு ஒரு லீடாக கூட இருக்கும். மொழி வந்து உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அங்கே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தலைவர் வந்து பயங்கரமாக போதையாக இருப்பான். அவன் போயிட்டு, யாரா நீ, எப்புறம் எங்கள் பாஷை பேசுனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே, சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ வேற ஒரு கிரகத்துலேருந்து வந்த நீ எங்கே மொழி பேசுகிற, உனக்கு வந்து எவ்வளோ பொண்ணுங்க வேணும், எவ்வளோ மதுபானங்கள் வேணும், எல்லாத்தையும் இவனை கொடுத்து என் கெஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னானே, போதையால் வரக்கூடிய இன்னல்களையும் தீங்குகளையும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், டே புதுசாக இருக்குது, நீ என்ன என்னென்ன சொல்கிற, இது எப்படி அப்படின்னு அது பெரிய பயங்கரமாக டிஸ்கஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போதை பொருளால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லணும், எங்கேயா டிஸ்கஸ் பண்ணி பேசணும்னா அந்த பார்ட்டு படிச்சுட்டு பண்ணியா சூப்பராக பேசிடலாம். பெண்களால் வரக்கூடியது தப்பான விஷயங்கள் என்ன வரும்னு சொன்னால் அந்த பார்ட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் பேசிடலாம். அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஷனையும் காட்டியிருப்பார். காட்டி முடிச்சா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் தரேன், நீ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கப்பலில் ஏற்றி விடுவானுங்க. கட் பண்ணால் இந்த ஊரில் வந்து பார்த்தா இது மாதிரி கப்பலில் போனோம்னா செத்துட்டானுங்க, யாருமே உயிர் தப்பிக்கலை, எல்லா பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்றாங்க. அப்போ உடன்கட்டை ஏறும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே அப்போ மேலே வந்து அசதரியமாக ஒரு குரல் வந்து, உன் புருஷன் சாகலை, நீ கிளம்பி வெளியே வா, என் நந்தன் கதையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி நந்தன் கதை மாதிரி வெளியே வானானே, நந்தன் எப்படி வெளியே வராரோ அதே மாதிரி இவள் குளிக்க போய் பாத்ரூம் பூலில் போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவாள். நெருப்பு அவளை ஒன்றுமே அண்டியிருக்காது தீண்டிருக்காது. அப்போ இவ தான் கரெக்டான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட தான் முதல் முதல்ல போய் பிச்சை எடுக்க அந்த உணவு கேட்குறக்காக அவங்க போயிருப்பாங்க. அது இப்படின்னு சொல்லி ஒரு ஆதிரை கேரக்டர், அது புருஷன் உணவு போதையால் வாழ்க்கையை இழந்து செல்வத்தை இழந்த ஒருத்தன் மறுபடியும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம தலைவர் அழகாக படிச்சிருப்பார்.
1: அருமையாக சொன்னீங்க ஆதிரை கதாபாத்திரம் பற்றி. இந்த காப்பியத்தில் அரமணப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அறம் எனப்படுவது பசியை நீக்கிறதான் தான் இந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த பொருள். ஆனால் அறம் எனப்படுவது யாதுன்னு கேட்டேன்னா, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது தான் உலகத்திலே மிகச்சிறந்த அறம் என்பதா காப்பியத்தோட முழு பொருளும் இந்த பாடலில் முழு பொருளும்.
1: அதாவது அறம் எனப்படுவது யாதுன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே.
0: உண்டினா உணவு, ஆமா உணவு கொடுத்தவன் தான் உயிர் கொடுத்தவர். மணிமேகலை முன்ஜென்மத்துக்கு கதை சொல்றாங்கல்ல, உதயகுமார் ராஜாவா இருப்பான், இவங்க வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டனில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு எவனா வர சத்தம் கேட்டவனே இவன் கடுப்பாயிடுவான். இங்கே எவனா வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி கோவமா, யாரா நீ ஏன்னா இங்கே வந்தேன்னு கேட்கும்பொழுது இவன் சொல்லுவா, இல்லை இல்லை நீ அவ்வளோ கோவப்படாத, அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்காரு, நீ எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு, ஐயா உங்களை பார்த்தா பசியாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பாடு தண்ணி தரேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொன்னால் சரின்னு வர கொடுத்துருவார். கொஞ்ச நாளில் வந்து இதே மாதிரி ஒருத்தருக்கப்போ பாம்பு குத்தி உதயகுமாரன் இறந்துடுறான். உதயகுமாரன் இறந்த பிறகு இவன் சாகப்புற அந்த ஜென்மத்தோடைய பலன் போகுதா, அங்கே போய் அவள் இறக்குறப்போ ஒரு மேட்டர் சொல்லுவாள் சார், என்னென்னா நான் சாகிறப்ப ஒருத்தனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது மட்டும் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் இந்த ஜென்மத்தை நான் எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறேன். நான் என் பையன் கூட சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து யாருக்காக தான் கொடுத்துட்றா, நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் யோசிக்கிறோம்னா செத்துருவோம், இப்போ நீ யோசிக்கிறப்ப யாருக்குலாம் சோறு கொடுத்தன்னு நினச்சேனாவோ அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும் எவ்வளோ நன்மை செய்யணும் சார், எதுவுமே ஞாபகத்துக்கு வரவே சாகும் பொழுது நினைக்கிற மாதிரி ஒன்று செய்கிறதா சார் அறம்ன்றாம் சார். அது என்னன்னா உணவு கொடுக்குறதும் நம்மளால் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பழக்கங்கள் வந்து இது பண்ண முடியாது. அறம் என்பது என்னென்னா மண் உயிருக்கு எல்லாம்ன்றான், மனுஷனுக்குன்னு சொல்ல மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறதான் உயிர் கொடுக்கு. திருமந்தத்தில் ஒன்று இருக்கும், யாவருக்கும் முடிவது யாவருக்கும் முடிவது, அவர் நாள் தான் எழுதுவார். அதில் வந்தால் ஒருத்தர் நல்லா பேசுறது ஆறுதலாக இது பண்ணுறது அப்படின்னு எல்லோராலும் முடியுது, ஒரு கை உணவு தானே அப்படின்னு. பசுக்கு வந்து ரெண்டு கீரை கொடு, எறும்புக்கு நாலு சோறு வையே, இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போ மண் உயிருக்கெல்லாம் உணவு கொடுக்குவார் மட்டும்தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறம்ன்றதை ஒத்த வரையில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒத்த வரையை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே எப்போ நம்ம சாவோம்னு தெரியாது, சரி சரி நம்ம 60 வயசு சாவோம் அப்போ செஞ்சுக்கலாம் சோறு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்போ வேணால் வரும். அப்போ நீ எப்போ வேணாலும் யாருக்கேனும் செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் இந்த பாட்டுடைய பொருள்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு கோட்பாடு சிறை கூட்டத்தை அறக்கூட மாற்றுதல், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்களேன்.
0: கான்செப்ட் என்னென்னா சாப்பாடு போடுறதாம். இப்போ அந்த சிறை கோட்டம் முழுக்கமே தவறு செய்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசின்ற ஒரு பிணியில் தான் இருப்பாங்க. காஞ்சனன் இருக்கான தலைவெட்டினாக்கா இவரை வந்து ஜெயிலில் தூக்கி

0: போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுன்னு இவன் தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒத்த பாத்திரத்தை வச்சு ஒத்த பொம்பளை போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவன் நேராக போய் ராஜா சொல்லுவாங்க, ராஜா இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நீ தீர்த்துட்ட, இவங்களுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபண்டு இதாகிட்டு இருக்கு, அதனால் இது நீ வந்து இதை சரி பண்ணிட்ட, நீ ஏதாவது கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றப்ப அவ சொல்லுவாள், இந்த சிறை கோட்டமாக வைக்காதீங்க, அறக்கோட்டமாக மாற்றுங்க, ஒழுக்கமாக மாற்றுங்க, பசியை கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து உருவாக்குறதுக்கான பள்ளிச்சாலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய ஒன்லைனே. அதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆக, சிறையில் யாருக்கா, பசியில் உள்ளவங்க இருக்கா, பசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த காப்பியில் பெண்களின் கற்பு நெறி பற்றி மற்றும் சுதந்திரம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது?
1: இப்போ கற்பு நெறின்றது நம்ம ரெண்டாவது கான்செப்டாக இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா கற்பு ஆண்களுக்கு தான் இருக்கா, பெண்களுக்கு தான் ஒரு பெரிய இருக்கும். தொல்காப்பு என்ன சொல்வார்னா, கற்பனைப்படுவது கரணமோடு புறணுதல் அப்படின்னு கற்பியில் சொல்வது. என்னென்னா கரணம்னா காரணத்தோடு தான் இருக்க தான் கற்பு. என்னென்னா இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, கொண்டு வருவான்றக்காக வீட்டில் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மை தான் அதை வந்து அவர் சொல்கிறார். கற்பனைப்படுவது கரணமோடு புணர்தல் அப்படின்னு ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணுறது தான் கற்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எது அழகு, அவருடைய முகம் மூக்கு அழகு, எஜுகேஷனு, டாக்டராக இருக்கா, அப்படிலாம் இல்லையா. தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாறினா அதுதான் அழகுன்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நம்ம இப்படி நிற்காது, இங்கே நிற்காது, அங்கே நிற்காத, இந்த பையன் பேசாத, அந்த பையன், கோயட்டில் சேர்க்குற ரொம்ப நல்ல விஷயம் சார். பசங்கள் நாலு பேர்கிட்ட பேசுகிறது கொள்றாங்கல்ல, அது மூலியமாக ஒரு பெரிய ஓப்பன் ஆயிரும். பொண்ணை வந்து ஆண்கள்லாமே பயமுறுத்தி பயமுறுத்தி பயமுறுத்தி வச்சா அது எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண் அடிமைத்தனத்தை முழுக்க வந்து இவர் வந்து அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணுறோம். மெயின் காரணமே பெண் சுதந்திரம் தான். என் வாழ்க்கை எனக்கு, நீ பாரம்பரியமாக நான் ராஜா பரம்பரை, இவங்க பின்னாடி பின்னாடி வந்தாங்கலாம் இல்லாமல் இவங்க ஒரு ஆடல் மகளிர் பரத்தை அப்படின்ற மாதிரியான சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன்டா போடான்னு ரெண்டாம் நூற்றாண்டிலே போனதான் தமிழ் சமூகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். லவ் பண்ணால் அப்பங்காரன் விட்டுறான், லவ் பண்ணாட்டி ஓகே சொல்லணும்னா அவன் ஆசிரியர் ஊற்றுறான், ஓகே சொன்னால் இவன் ஜாதி மதத்தை வச்சு இவனுக்கு வந்து ரோட்டில் வச்சு விட்டுறானுங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு பெண்கள் கேட்குற மாதிரி ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காதலை மறுப்பதற்கும் பெண்ணுக்கு மிக உரிமை இருக்குன்றத அந்த கதையில் உதயகுமாரின் கேரக்டர் மூலயமா அவர் சொல்வார். உதயகுமாரின் காதலை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் என் வேலை அது கிடையாது இல்லை. இங்கே வந்து என்னோடய பர்பஸ் என்ன, நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பசியை திங்கிறதா இந்த ஜென்மத்தோட வேலை. இங்கேயும் போய் நான் கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளையை பார்க்கறது என்னோட இதில் இருக்கா. உதயகுமாரின் காதலை மறுக்கிறா, திருமணத்தை அவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நானே ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா என் பொண்ணை திருமணம் வேணாம்னு நான் சொல்ல முடியாது. சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமன்றாங்க அவையார். சந்ததிக்கு அழகுனாதுன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கு போகிறதுனா இவ வேணான்றா எனக்கு போப்பா, என் வேலை அது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே என்னன்னா திருமணத்தை எதுக்குறா, காதலனை வேறான்னு சொல்கிறா, துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறா. என் வாழ்க்கை எனக்கு, எனக்கு நான் என்ன

0: அவன்றதை ஒரு அற்புதமாக இந்த காப்பியத்து மூலியம் பேசுகிறார். சமூக பெண்ணை ஈடுபடுறான், எல்லாத்துக்கும் சோறு போடணும், நீ போய் மக்களோட மக்களை போய் சமூகத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் மிகப்பெரிய ஒரு சமூக பணின்னு அவங்க இது பண்ணுறாங்க. தன் வாழ்க்கையோட நோக்கத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய என்னோடய மாணவர்கள் வந்து பார்த்தா நான் படிப்பானுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு வானுங்க, டேரக்டர் ஆகிறேன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேறு வீட்டு சூழலில் ஒரு வேலைக்கு போயிடுவானுங்க. வேலைக்கு போய் திருப்பி வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஐயா நல்லா 2 லட்சம் சம்பளம் தராங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியலங்கயான்னு சொல்லி நிற்பாங்க. அப்போ 2ஆம் நூற்றாண்டுலேயே இலக்கியத்தை ஆழ்ந்து பார்த்தா தெரியுது, தான் வாழ்க்கையே ஒரு பெண் தனியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கட்ஸ் இங்கே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குற பொழுது இவங்க வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை மிக அற்புதமாக வந்து பேசுகிறேன்.
1: அருமையாக சொன்னீங்க, கற்பு நெறி சுதந்திரம் பற்றிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பிரச்சனைகளான சாதியம் மற்றும் மத பூசல்கள் இதை பற்றிலாம் கூட ஏதாவது பேசியிருக்கா?
0: தனக்கான விஷயங்களை அடித்து உடச்சி கொண்டு போகிறதுல ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து உடைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்காகவே நம்ம மணிமேகலையை பார்க்கலாம். தான் வாழ்க்கை தான் அப்படி போச்சு, என் பிள்ளை அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குன்னு அவளை ஃப்ரீயாக விட்ட மாதவி வந்து இருக்கலாம். மாதவியோட அம்மா பார்த்தீங்கன்னா தான் மகள்களும் பேத்திகளும் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இந்த படிநிலைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆண்கள் வந்து தவிர வந்து பூஜிச்சுட்டு போகிற மாதிரியான வாழ்க்கை தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இது முழுக்க முழுக்க வந்து இப்படி ஒரு யோசனை தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு வைடாக அவனை திங்க் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க.
1: சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பற்றி ஏதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு மது ஒழிப்பு, சூதாட்டம் செய்யக்கூடாது, வேறு பல ஏதாவது கருத்துக்கள்
0: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது சார். விழாவரை கதையில், மலவன புக்க கதையில், பாத்திர மரபுக்குரிய கதைன்னு இந்த 30 கதைகளை இந்த கதையில் இதுதான் சொல்கிறாங்களா? இல்லை, ஒரு சாமியார் நடந்து வந்துகிட்டு இருப்பார் பயங்கரமாக, அவர் அழுக்கா நியூடா அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான 2 பேர்த்துக்கும் உண்டான அந்த விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். இந்த 2 பேர் சேர்ந்தால் எப்படி ஒரு மத கருத்துக்களை சொல்லிவிங்க நக்கல் பண்ணி வம்புழுத்து ஒரு மனித உறவுல விரிசலை ஏற்படுத்துறானுங்களோ அதே மாதிரி எல்லா காதைகள்லையுமே கல் உண்ணாமையோட தொல்லைனா, கொலையால என்ன பிரச்சனை வருது, களவால என்ன பிரச்சனை வருது, பரத்தமையால என்ன பிரச்சனை, இப்படி சமூக தீமைகளை எல்லா காதைகளுமே அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதன் நோக்கம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் கிடையாது, சமூக அமைதியையும் மனித வாழ்வையும் நிர்ணயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: வானொலி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
3: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் தா டான்ஸ் டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதில் பல நாடுகள், பல பூகோள பகுதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பூம்புகார், மணி பல்லவம், சாவக நாடு, பஞ்சி, காஞ்சி அப்படின்ட்டு. நம்ம காப்பிய நாயகியான மணிமேகலை பல இடங்களுக்கு பயணம் போகிறாங்க. இதோட பூகோள முக்கியத்துவம் என்ன?
4: கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சும்மா சொல்கிறாங்களா உண்மையிலே சொல்கிறாங்களான்றதுக்கு 2nd century எழுதப்பட்ட இந்த காப்பியம் வந்து ரொம்ப ஒரு மேப் மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு சாதுவன் எடுத்துட்டோம்னா அவன் கடலில் போனாங்க, பிஸ்னஸ் பண்ணானுங்க, அங்கேருந்து வந்தானுங்க, இப்படி எல்லா காதைகள்லையும் கடல் வணி தொடர்புகள் வந்து ஒரு நாட்டுடைய வணிக தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸிங் இருக்குது. வெறும் காப்பியத்தை ஒரு ஒழுக்க நெறியாக பார்க்காம ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக ஒரு நாடு அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சுதந்திரம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இந்த காப்பியத்தில் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் எங்கேயும் அங்கேருந்து வந்தாங்க, தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம், இங்கே இருக்கக்கூடிய சமணம், இங்கே இருக்கக்கூடிய வைணவம், எல்லா கதை கருத்துக்களுமே கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து பூலோகம் முழுக்க வந்து இவங்க பயணப்பட்டிருக்காங்கன்றத நம்ம பெருமையாக கூட வச்சுக்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோர் இல்லைன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். அந்த காலத்தை வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு 2nd century சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னா கடல் முழுக்க நம்மால் வந்து அப்படியே பரவி, உலகம் முழுக்க பரவி வணிகத்துக்காக. வணிகம்னா நம்ம எப்படி யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நம்ம போய் ஒரு முத்த பவளத்தை என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த காலத்தில் இவங்க இவ்வளோத்தை வள வச்சு இவ்வளோ கொண்டு போய் பண்ணி வணிகத்தில் பாசை கற்றுக்கிட்டு அந்த பாசை மூலயமா தன்னுடைய பரப்பை வந்து தமிழர்கள் எவ்வளோ, அது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இந்த எவிடன்ஸை வச்சு தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி நாலேஜபிளாக இருந்தாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கான ஒரு விஷயம் பயணம் செய்கிறது வந்து நம்ம பேசலாம். நம்ம
3: அருமையாக சொன்னீங்க சார், இதில் சாவக நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது, அது எந்த தேசத்தை குறிப்பிடுது?
4: இப்போ ஜாவா இந்தோனேஷியா சொல்கிறாங்களா சார்?
3: அதுதான்
4: ஆமாம், அதான் இப்போ அதை தான் சாவகம் அப்படின்றாங்க. அங்கே இங்கேருந்து போகும்பொழுது அவங்களுடைய பண்பாடு நமக்கு வருது, அவங்களோட போகும்பொழுது நம்மளுடைய பண்பாடு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவுன்றதுக்காக தான் சாவக நாடுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே போய் தான் இவன் வந்து என்ன பண்ணுறா, ஆபுத்திரன் சந்திக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தோம்னா ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி இவர் வச்சிருந்த பாத்திரம் தான், இவர் தான் தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டார், இந்த பாத்திரம் வந்துடனே ஆபுத்திரன் என்ன பண்ணுவான், ஆனால் உங்களுக்கு தெரியுமில்ல சார், ஆவின் பால் அப்படின்னா ஆனா பசுமாடு, ஆவுடைய மகன் சொல்லி சொல்கிறான். ஏன்னா பிறந்து அங்கே போனோடனே அந்த மாடு தான் நக்கி அவன் வந்து சரி பண்ணும். இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் செத்து இந்த பாத்திரம் வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த கோமுகி புயலை போட்டுட்டு வடக்கு இருந்து உயிரை விட்டுருவான். அந்த உயிர் என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு பசு வயிற்றுலேயே போய் எங்கேயே பிறந்து இந்த சாவக நாட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இவன் மறுபடியும் அவளை போய் மீட் பண்ணுவான், இந்த இதுலலாம் போயிட்டு நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரியான செகண்ட் பார்ட்டு கூப்பிட்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். அதனால் சாவக நாடு ரொம்ப முக்கியமான ஒரு இது.
3: சாவக நாடு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வஞ்சி மாநகரத்தில் மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளிடம் வாதிடுறாங்க. அது ஏன்?
4: எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமயத்தை சார்ந்தே பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அதில் வந்து உங்களுக்கு சரியான தர்க்கம் கொடுக்க முடியாது, எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா எல்லா மதங்களை பற்றி எல்லா கருத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு சீவகசந்தமணி, வளையாபதி, குண்டலகேசி அதெல்லாம் நமக்கு தெரியும், பௌத்தத்துக்கு இதுக்கான கதைகள் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து எல்லா மதங்களையும் தெரிஞ்சு, இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருக்கானா அவருக்கு பைபிளும் தெரியணும், திருக்குறானும் தெரியணும், நாலாய திவ்யபுரமும் தெரியணும், நாயன்மார்களை பற்றியும் தெரியணும், பௌத்தமும் தெரியணும், சீக்கியமும் தெரியணும். தெரிஞ்சாதான் இங்கே இருக்க உண்டான வேறுபாடுகள் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். தன்னுடைய கொள்கைக்கு உண்டான கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டே பார்த்தீங்கன்னா அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது போய் மத குருமார்கள்ட்ட போய் நீங்கள் செய்கிறதா ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு 10 வயசு என்னமோ அந்த டைமில் அவர் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப் கட் பண்ணி 30 வயசில் அந்த ரிட்டர்ன் வருவார். அந்த டைமில் வந்து மதவாதிகள்கிட்ட போய் அவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுறது தப்புன்னு, சரியில்லை, மனிதம் தான் இங்கே முக்கியம். குண்டலகேசியில் அதே அவங்க பண்ணுறாங்க, நீலகேசியில் அதே பண்ணுறாங்க. எல்லா காப்பியங்களையும் பின் பல்வேறு மதத்தில் உள்ள கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க.
3: அருமையாக சொன்னீங்க, ஏன் சமயவாதிகளிடம் அவங்க வந்து வாதிடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: மணிமேகலை தன்னுடைய இறுதி நாட்களை காஞ்சி மாநகரத்தில் கழிக்கிறாங்க. அதே காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் காரணம் உண்டா?
1: இங்கே வந்து பல்வேறு சமய கொள்கைகளை அவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மணிமேகலை வந்து ஆன்மீக பயணத்தை தொடராங்க. இப்போ இங்கே நம்ம காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம், பழனி போகிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. எல்லாத்துலேயும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு பிறகு மணிமேகலை ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக காஞ்சிக்கு போகிறாள். காஞ்சியில் தான் வந்து பௌத்த அறத்தை மேலும் ஆழமாக அறிஞ்சு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்கள், பௌத்த குருமார்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடனால அப்பயே வந்து அங்கே கிளம்பி போயிருந்துருக்காங்க.
0: காஞ்சி மாநகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த காப்பியத்தோட மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இந்த இறுதி காதை வந்து பவத்திர மருகன பாவை நோற்ற காதை.
1: ஆமாம்,
0: அது கூறும் வாழ்வியல் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு
1: சார். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆசை, அதுக்கப்புறம் அதில் ஆசையில் வரக்கூடிய பற்று. அந்த பற்றில் மூலியமாக நம்மளுக்கு ஒரு வின வருது. அம்பவத்துக்கிறதுல ஒரு ஆசை ஏற்படுது, என் பிள்ளை குட்டி இருக்கணும், என் பின்னாடி இருக்கணும்னு இருக்குது. அது மூலியமாக வந்து நமக்கு வந்து ஒரு பற்று அதுக்கு மேலே இருக்குது. அது மூலியமாக ஒரு விரைப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு பிறவி துன்பத்தை அடையிறோம். இந்த பிறவி துன்பத்தை நம்ம நீக்கணும்னா துறவரையை மேற்கொண்டால் சரியாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை கொடுக்குற வாழ்வியல் தத்துவம் சார்.
0: ஆசைக்கு வந்து அளவே இல்லை.
1: ஆமாம்,
0: ஆசைப்படக்கூடாது. ஆசையை அறுத்தால் பிறவி
1: பிறவி போயிடும், முக்தி அடைஞ்சிடும்,
0: முக்தி அடைஞ்சிடலாம். ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச புத்தரே வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட
1: சொல்லுவாங்க.
0: அதனால இது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுது. இந்த காப்பியத்தில் உள்ள இலக்கிய நயம் பத்தி கொஞ்சம் உரையாடிடுவோம். சிலப்பதிகாரத்தோட நடைக்கும் மணிமேகலையின் ஆசிரியப்பா நடைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன?
1: சிலப்பதிகார கதை வந்து கதை முழுக்க வந்து கலையை பற்றி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்கு சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை எப்படி வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்த கதையை வந்து கலையும் உணர்ச்சின்ற பேசிக்கில் கொண்டு போயிடலாம். ஆனால் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இங்கே கதைக்கு அப்புறம் அங்கே ஆர்ட் இருக்கிறதுல சிலப்பதிகாரத்தில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறம் இருக்கும். அந்த அறத்தை சொல்வதற்கு ஏற்ற பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பாள். அந்த சிலப்பதிகாரம் வந்து பல்வேறு வகையான, அதாவது வேறு வேறு ஏரியா சொல்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த ரிதம் பேட்டர்ன் தான் சார் பாவகைனா. இப்போ நீங்கள் வெண்பா அப்படின்னா மேலே 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும். சீர் என்பது இப்போ வந்து பொன்குமார், பொன் சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா இது பொன்றது ஒரு சீரு, ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீரு, சந்திரன்ற ஒரு சீர். இப்போ இந்த சீரை வந்து மேலே 4 சீரும் கீழே 3 சீர் வைக்கிறது தான் பாவகை.

0: இப்போ ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது? இப்போ சோகமாக இருந்தால் நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமாக இருந்தால் என்ன பாட்டு பாடணும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு தான் பாவகை. இப்போ நீங்கள் துள்ளலோசைன்றான், துள்ளலோசைனா நீங்கள் வைபான சாங்ஸ் பாடுறதுக்கு அப்போயே வந்து துள்ளலோசையை பயன்படுத்தியிருக்கேன். அது ரிதம் பட்டம் எப்படி இருக்கும், மேலே எத்தனை அடி இருக்கணும், கீழே எத்தனை அடி இருக்கணும். தூங்கலோசைனா சோகப்பாட்டு பாடுறது. ஆசிரியப்பாலாம் பெரும்பாலும் கருத்துக்களை நான் ஒருத்தர் சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ சிலப்பதிகாரம் நடையும் இதுவும் வந்து வாட் இஸ் த பர்பஸ், இந்த இந்த நூலை நீங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கும், இந்த நூலை நீ எதுக்கு எழுதுற, நீங்கள் நன்னூலில் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நல்ல தொல்காப்பியத்திலாம் இந்த நூலுடைய பர்பஸ் என்ன, யாருக்கு போய் சேருது, கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு வர்றார். எப்படி படிக்கணும்னா சொல்லிக் கொடுக்குறப்ப யாருக்கு சொல்கிற, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். இப்போ தனுஷ் படம் யாருக்கு இருக்கும், அதை சிம்பு படம் யாருக்குன்ற தெரிஞ்சிட்டு பண்ணணும். அப்படியே நீங்கள் இவங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வைக்கிற மாதிரி வச்சா ஆடியன்ஸ்க்கு இருப்பார். அப்போ ஒரு நூலையும் வந்து கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த நூலை எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு எந்த வகையான பாவகையில் எழுதணுன்றதையும் இவங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறது தான் அந்த ரெண்டு நடைக்கும் உள்ள வித்தியாசமாக பார்க்க போகிறோம்.
1: அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி அதை வச்சுக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கு, மணிமேகலை காப்பியம். இதன் மூலமாக நவீன சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்கிறாங்க, அதே மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த காப்பியத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்த 1500-2000 ஆண்டுகள்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒட்டு மொத்தமாக எடுத்தோம்னா ஒரு 5 விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். ஒன்று என்னென்னா பசியை ஒழித்தல். இவெல்லாம் நம்ம பாச மாதிரி எல்லா காதைகள்லையுமே பசியை ஒழிக்கிறது தான். பசியை ஒழிச்சா இங்கே எல்லாமே சரியாக போயிடும். இன்னைக்கு நாட்டில் நடக்கூடிய எல்லா பிரச்சனை காரணமும் பசி தான் உள்ளது. ரெண்டாவது என்ன, மனித சமத்துவம், சமூக நீதியை வளர். யாரையுமே இவங்க இந்த கேஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஒரு ஆடல் மகளிர் குழுவத்தை சேர்ந்தேன், அவள் போய் ஊர் முழுக்க சோறு போட்டு எல்லாத்துக்கோடைய பசின்ற வியாதியே போகிறாங்க. அப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை இதில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இந்த கதையை அப்படின்றது சொல்லியிருப்பார். ரெண்டாவது. மூணாவது, பெண்களுடைய தேர்வு உரிமை, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. நாலாவது, சிறைச்சாலையில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னாங்க. நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்தால் டப்புன்னு தான் அடிக்கிறோம், ஐயோ என் குழந்தைலாம் கையில் பவர்லாம் குறைச்சி நம்ம அடிக்க போகிறதில்ல, ஓங்கி தான் அடிப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஒன்றே குற்றவாளியாயிரும். அப்போ சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழலில் தான் தப்பு செய்வாங்க. அதாவது நான் ஒரு 80% நான் சொல்கிறேன், 20% அது வேலையாகவே இருக்கவங்க இருப்பாங்கப்பாங்க. அப்போ இந்த 80% ஏன் இவ்வளோ தண்டனை பெறணும், இப்போ இவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம்ல, ஒரு சீர்திருத்தம் கொடுக்கலாமேனு சிறை சீர்திருத்தத்தை பற்றி அப்பயே வந்து இவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வந்து கருணை சார், நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி இந்த நூல் படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் மண் உயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல் என்ற மாதிரி எனக்கு நான் பர்சனலாக பார்க்குறேன் சார். நான் வந்து ஓங்கி நம்ம நைட்டில் ஒரு லைட்டு போட்டோம் பூச்சா வந்தது இல்லை, அதை அடிக்கலான்னு போனதுக்கப்புறம் டக்குன்னு மணிமேல் வந்து நின்றோம் ஏய் அப்படின்ற மாதிரி உடனே நம்ம அப்படியே மாசம். இந்த கருணையை வந்து பேசும், பசியை பேசும், சமூக சீர்திருத்தத்தை பேசுது, சிறைச்சாலை அறக்கூட்டமாக்குது, கருணையை பேசுது, உயிர்களிடத்துல அன்பை வந்து முக்கியமாக பேசுது. இளைஞர்களுக்கு என்ன சொல்லி இல்லாமல் என்ன சார், நீங்கள் நாங்கள்லாம் ஜென்சி வந்துட்டோம், நீங்கள் போய் கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. மனித உயிர்கள் என்பது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிறந்தோம், இதே மாதிரி தான் வாழ்ந்தோம், இதே மாதிரி தான் செத்தோம். எங்கேயுமே யாருமே புதுசாக ஒன்றும் பண்ணல. மற்றபடி மனித உணர்ச்சி என்பது ஒன்று தானா, 16 வகை ஜெண்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான தேவைகள் தான் வந்திருக்க வழி, இங்கே எந்தவுமே மாற்றமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த காப்பியங்களை படிக்கிறது மூலியமாக தான் நம்ம வாழ்வை வந்து நெறிப்படுத்திக்க முடியும். இவங்க உடனே கிரிஞ்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை என்ன சொல்வேன்னா, கல்வி என்பது என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் கல்வின்னு சொல்லுவேன். இப்போ நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்து போகிறான், ஒரு ஊரில் போய் இதை வாங்கிட்டு வாங்கினான்னுவேன், ஒரு அப்பனா வந்து நம்ம போகலாமா அப்படின்னு இருக்கும், இல்லை இல்லை அந்த ஊரை போய் அவன் தெரிஞ்சுட்டு வரட்டும், ஏன் அவனுக்கு என்ன, அப்புறம் எப்போ தான் நீ லேர்ன் பண்ணி கொடுப்பேன். என் பையன் வந்து வடபழனிலேருந்து கிட்டத்தட்ட எக்மூரில் ஸ்கூலுக்கு வரான், நான் கவர்மெண்ட் பஸ் தான் அனுப்புகிறேன். அப்போ மனித வாழ்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும், ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு டைமில் அவங்க எதாவது பேசியிருப்பாங்க, உடனே அதில் வந்து சண்டை வந்திருக்கும், அப்புறம் பிரிஞ்சிருப்பான், சாவுக்கு கூட நம்ம போகாத மாதிரி சூழலாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம இப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியங்கள் தான் இருக்குது. அப்போ இளைஞர்கள் நீங்கள் எப்படின்னா மனித நேயமாக என்னென்னு அறியணும்னா நீங்கள் காப்பியம் படித்தாங்க. ஒரு பசுக்காக வந்து உயிரை கொடுத்த கதையெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ அந்த உயிருக்கு இப்போ இவன் கொடுக்குறான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என் மௌன சாவர் என்ன எடுத்துக்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அம்மா இருக்கும். அப்போ சுய சிந்தனையை வளர்க்குறாங்க, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணுன்றத நேர் வழியில் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் வந்து எனக்கு இருக்கு, எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணுன்றதை இந்த மணிமேகலை காப்பி மூலம் பார்த்துக்கலாம். அப்போ சமூக பொறுப்பு, எங்கே போனாலும் எனக்கு தன் பெண்டு தன் வீடு தன் சோறு இப்படின்னு இருக்க சின்னஞ்சிறு உள்ளதன் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி எப்போ பாரு தான் தான் தான் உள்ளதான் என் குடும்பம் என் குடும்பம்னு இருந்தேன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய செலிப்ரிட்டிஸ் குழந்தைங்க நீங்கள் சாவுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஒரு திருச்சியிலேருந்து வந்திருப்போம், மதுரையிலேருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டே இருக்கோம்ல, எல்லாம் அனுபவமாக பார்க்குறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நம்மளால ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நாள் காத்து வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம்.

0: ஒரு சோறு கிடைக்குது, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கினா நம்ம எவ்வளோ நாள் கழிச்சிருந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு வெறுமை வந்துடுது. அந்த வெறுமை என்ன ஆகுனா அவங்களோட சின்ன விஷயங்கள் கூட தாங்காமல் டக்குன்னு சூசைடுக்கோ போதைப் பொருளுக்களுக்கோ அடிமையுமே ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருந்து சூசைட் பண்ணதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்க டிவி நடிகைகள் எல்லாமே ஏன் காரணம்னா எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது. அது இல்லை, உன்னை தேடி போகணும். அப்போ ஒன்று இருக்க காசு செல்வம் எதுக்கு வந்துச்சு, அடுத்தவனை கொடுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அடுத்தடுத்துட்டு போயிடுவேல. இல்லை இல்லை, செல்வம் எனக்கும் தானா, அப்புறம் உனக்கு எல்லா வகையான போதையும் செஞ்சு அவங்க இளைஞர்கள் மாட்டிக்குவாங்கன்றது தான் சுயத்தை அறிகணும், சமூக பொறுப்பை உணரணும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலையுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு பெண் கதாபாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கியான எல்லா ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கையும் ஒன்றா போட்டு வச்சு எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்று தான்.
1: காப்பியத்தோடு ஒரு திரைக்கதை மாதிரி இருக்குது அப்படின்றீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மை கண்டிப்பாக உண்மை தான்.
1: அருமை ஒரு நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க. முனைவர் தா டான்ஸ்டுவானி அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக அருமையான ஒரு காப்பியத்தை அது குறித்த பல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேரி இலக்கியங்கள் படிக்கணும்னு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. ஆகாசவாணியுடைய ரீச் என்ன நமக்கு தெரியும், எவ்வளோ மக்களை கொண்டு போய் செய்கிறோம். டெய்லரிங் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, நகை செய்கிறவங்க, இப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வானொலி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வானொலி கேட்டு கேட்டு வந்தவங்க தான். அது அந்த மூலியமாக இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதும் சமூக பொறுப்பு எவ்வளோ இருக்குது. நீங்கள் உங்களோட கேள்விகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தை பற்றி, சமூக பொறுப்பை பற்றி, அறத்தை பற்றி இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொன்சந்திரன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி சார்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை பங்கேற்றவர் முனைவர் டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் சென்னை.

டக்கட்டதும் தா டக்கட்டதும் டிம் டக்கட்டதும் டிம் டக்கட்டதும்.

0: ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனை ஒரு அபூர்வமான அரிய மருத்துவமனை என்று சொல்லலாம். இதை பற்றி நான் கேள்வியுற்று உடனே அந்த மருத்துவமனைக்கு நானே வலிந்து சென்றேன். என்ன நோய்க்காக போனீர்கள் என்று நீங்கள் கேட்டால் பதிலானது வியப்புடன் காத்திருக்கும். எனக்கு ஒரு நோயும் இல்லை. என்னது, ஒரு நோயும் இல்லாமல் ஒரு மருத்துவமனைக்குள் நுழைந்து உங்களை சோதித்துக் கொள்வீர்களா, எதற்காக என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சொல்கிறேன், இந்த மருத்துவமனை நமக்கு வருங்காலத்திலே இதய தொல்லை வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, வேறு தொல்லைகள் வருமா, எப்போது வரும் என்று கூட சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மருத்துவமனை. வியப்பாக இருக்கிறதல்லவா? என்னை சோதித்த மருத்துவர் உங்களுக்கு நிச்சயம் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்று சான்றிதழே தராமல் வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டார். என்ன டாக்டர், இப்படி வாழும்போதே எனக்கு இறப்பு சான்றிதழ் நீட்டி விடுவீர்கள் போன்று இருக்கிறதே, ஏன் இப்படி இதயத்திலே இடியை இறக்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், உங்களை நான் ஆழ்ந்து பரிசோதித்து விட்டேன், முறையாக பரிசோதித்து விட்டேன். உங்களிடத்திலே தவறான உணவு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை. உடல் உழைப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட வகையிலே படுக்கை அறையிலே குளிரூட்டப்பட்ட வசதி, வாகனம் குளிரூட்டப்பட்ட வாகனம், உங்கள் அலுவலகம் குளிரூட்டப்பட்ட அலுவலகம், வியர்வையை விடுவிக்க நீங்கள் தயாராக இல்லை. அப்படி என்கிற போது ஏன் உங்களுக்கு இத்தகைய வியாதி வராது என்று கேட்டார். அது மட்டுமல்ல, வேறு சில பரிசோதனைகளையும் செய்துவிட்டு ஒன்றுமில்லாததற்கெல்லாம் நீங்கள் பதற்றம் அடைகிறீர்கள் என்கிற உண்மையையும் கண்டுபிடித்து சொன்னார். அதற்கென்று ஒரு கருவி இருக்கிறது. எனவே அவர் மூச்சு பயிற்சியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், தியானம் பயில வேண்டும் என்று சொன்னார், நடைப்பயிற்சி மிக அவசியம் என்று சொன்னார், ஏதேனும் ஒரு விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைவம் நிறைய சாப்பிடுவீர்கள், குறையுங்கள், புரதச்சத்து மிகுந்த உணவை உட்கொள்ளுங்கள், கொழுப்பு சத்து உணவை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அவர் நிறைய ஆலோசனைகளை சொன்னார். இந்த நிகழ்வு நடந்தது என்பது என்னுடைய 45வது வயதில். இன்றைக்கு எனக்கு 73 வயது. மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றி அவர் தர இருந்த அந்த சான்றிதழை நான் பொய்யாக்கிவிட்டேன். இது எல்லோருக்கும் சாத்தியம். குறித்த நேரத்தை பின்பற்றாத போது இதய துடிப்பு தாறுமாறாகிறது, நாடி துடிப்பு தாறுமாறாகிறது. இதற்கு என்ன வழி என்றால் நீண்ட ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து கொள்ளுங்கள் என்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னுள் இவையெல்லாம் நிகழ்கிற பொழுது என்னுடைய நேரத்தை நான் மிகச்சரியாக ஒழுங்கு செய்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கும் இது சாத்தியம். எனவே நீண்ட ஆயுள் என்பதும் நலமான வாழ்வு என்பதும் நேரம் என்கிற ஒன்றிலே தான் அடங்கியிருக்கிறது. அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்நாள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், அதற்கு நேரமில்லை, இதற்கு நேரமில்லை என்று சொல்கிறோம். இதன் மூலமாக நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதாக கொள்ளலாம். இதற்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கென்று என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி வாழ்வதற்கான நேரத்தை தான் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்யப்படுகிற அந்த முதலீடு இருக்கிறதே அந்த நேரம், அது பின்னால் உங்களுக்கு நீண்ட ஆயுளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பு கூர்ந்து உடலுக்காக நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், செலவழியுங்கள், உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்படும்.
0: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01. நேயர்களே, ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
2: மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் சிறந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான தேர்வு. தரமான, அனைவருக்கும் ஏற்ற சிறுநீரக சிகிச்சை பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9500288116. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்.
3: ஆகாஷ்வாணி

11:06 எஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ் நேயர்கள் இணைந்திருப்பது

மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம கேட்க போகும் பாடல் என்ன என்றால், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து சொல் நீ அடிப்பேனடி என்ற பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களது குரல். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரிசி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேரம் 2:11 ஆயிடுச்சுக்கு. எஸ், ரெயின்போ மெலடிஸ்ல தான் இணைந்திருக்கும். ரொம்பவே அழகான பாடல்களோட இணைந்திருக்கிறோம். எஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சி அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஆன்பாவம் திரைப்படத்திலிருந்து காதல் கசக்குதையா என்ற பாடல். இளையராஜா குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பு. உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 2:15 ஆயிட்டுருக்கு. எஸ், நம்ம ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிறோம் பாடல், ஒரு கைரியன் டைரி என்ற திரைப்படத்திலிருந்து ஏபிசி என்ற பாடல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமன் குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் உங்களுக்காகவே. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேரம் 2:25 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில. சற்று நேரம் முன்பாக ஆஷா திரைப்படத்திலிருந்து மாளிகையானாலும் என்ற பாடலை பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமன் குரலில் வாலி வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் அலையோசை என்ற திரைப்படத்திலிருந்து ரோஜா தோட்டம் என்ற பாடல் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

முகவரி என்ற திரைப்படத்திலிருந்து பொன்வானிலே என்ற பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 2:35. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் தண்டனை என்ற திரைப்படத்திலிருந்து அது வானிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் புலமை பித்தன் வரிகளில் சந்திரபோஸ் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:40. ரெயின்போ மெலடிஸ் இதமா இசையை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சின்ன வீடு என்ற திரைப்படத்திலிருந்து சிட்டுக்குருவி என்ற பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் வைரமுத்துவர்களில் இளையராஜா இசையமைப்பில் உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

யார் திரைப்படத்திலிருந்து ஆனமேல அம்பாரியம் என்ற பாடலை மலேசியா வாசுதேவன், பி எஸ் சசிரேகா மற்றும் குழுவினருடன் குரல்ல, கண்ணன் வரிகள்ல பி எஸ் நரசிம்மன் அவருடைய இசையமைப்புல கேட்டு வர நேரம் 2:50. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்க போகும் பாடல் உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே என் ஜீவனே என்ற பாடல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல இளையராஜா இசையமைப்புல. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:56. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் உரிமை திரைப்படத்திலிருந்து மாலை வந்ததும் என்ற பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பு. நிகழ்ச்சி தொகுப்பு

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ் நேகி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொரோக்காவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாவேட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிதான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம். எஸ் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், கொஞ்ச நாள் அப்படியே கேப்பானார் போல இருக்கு, ஆனால் நிறைய காரியங்கள் நடுவில் வந்து அப்படியே நடந்து நடந்து நடந்து போயிடுச்சு. ஸோ எஸ், அந்த வகையில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் தினமுமே நடந்துகிட்டே இருக்குது. அதில் சில விஷயங்கள் வந்து ரொம்பவே சாதாரணமாக நம்ம வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் அந்த விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற சில முக்கியமான சிந்தித்து காரியங்கள்லாம் செயல்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவே இருக்குங்க. எஸ், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்மளுடைய அறிவம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம மக்கள் கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி தான் இன்றைக்கு நம்ம அறிவம் ரசிப்போம் டாப்பிக்கில் பேச போகிறோம். எஸ், அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி நம்ம பேசும்பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து நிறைய நேரங்களில் தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது நிறைய இதை பற்றியதான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மேலாம் கூட படிச்சிருப்போம். ஸோ எஸ், வாட் இஸ் மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும். எஸ், ஒரு நாட்டில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்று கணக்கெடுக்கிறது தான் மக்கள் கணக்கெடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதற்கான ஆன்சர் இல்லவே இல்லை. எஸ், அது ஒரு நாட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, எத்தனை முதியவர்கள் இருக்கிறாங்க, மக்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் வசிக்கிறாங்க, அவர்களுடைய கல்வி நிலை என்ன, வீடுகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் இருக்கு போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள உதவுவது தாங்க மக்கள் கணக்கெடுப்பே. எளிமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு நாட்டில் மக்கள் தொகை மற்றும் சமூக அமைப்பை புரிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான செயல்முறை தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே. நம்ம ஊரில் ஒரு புதிய கல்வி நிலையம் இல்லை பள்ளி தொடங்க வேணும் அப்படின்னாக்கா அரசு ஒரு முடிவு செய்யுதுன்னு வச்சுப்போமே. எந்த பகுதியில் பள்ளி தேவைப்படுது, அந்த பகுதிக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, அதே போல் ஒரு கிராமத்தில் மருத்துவமனை அமைக்க வேண்டும் அப்படின்னாக்கா அங்கே எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ வசதிகள் தேவைப்படுது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஸோ இப்படி பல விஷயங்கள் நமக்கு வந்து வி நீட் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நாலேஜ் அப்படின்றது போல நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ இப்படி மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு திட்டங்களை உருவாக்குவதற்கு தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப பெரிதாகவே உதவுது. அதனால்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறும் எண்ணிக்கை எடுக்கும் பணி மட்டும் இல்லைங்க, மக்களுடைய வாழ்க்கையையும் நாட்டின் எதிர்காலத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழியாகவே இருக்கு. இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ தொடங்குச்சு, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்லாம் சொல்லி பார்க்கறதுக்கு முன்பாக எப்பவுமே நமக்கு வந்து இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பொழுது நம்ம எப்பவுமே வந்து அப்படியே இன்ஃபர்மேட்டிவ் மூடுவாகவே இருக்க மாட்டோம். நம்ம இன்ஃபர்மேஷனோடு கூட ரொம்பவே சந்தோஷமா மனதை இனிமையா மாற்றுவதற்கான பாடல்களையுமே வந்து கூடவே நம்ம வந்து வழங்குவோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இப்போ கேட்க போற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் நீ முடிவும் நீ என்ற திரைப்படத்திலிருந்து முதல் நீ என்ற பாடல். சித் ஸ்ரீராம் குரலில், தாமரை வரிகளில், தார்புக சிவா இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 3:11 ஆயிடுச்சுக்கு. எஸ் நம்ம அறிவும் ரசிவும் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நான் வந்து ஹிஸ்டரி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எஸ் நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சோம்னாக்கா அதற்கு பின்னாடி என்னன்னா நடந்தது, எங்க இருந்து இதனுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய மிகப்பெரிய காரியங்களையுமே வந்து இதற்கப்புறம் எப்படிலாம் வந்து அதை முன்னேற்றலாம், எப்படி

எல்லாம் வந்து அதனால நல்ல பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து புரிந்து கொள்ள ரொம்பவே வழிவகை செய்யும். அந்த வகையில் நம்ம வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய வரலாறு பார்க்கும் பொழுது அப்படியே பின்னோக்கி போனாக்கா இந்தியாவுடைய மக்கள் கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேற்று நம்ம தொடங்கிய விஷயமே கிடையாது. இது பல ஆண்டு கால வரலாறே இருக்கு. இதுக்கு 1872 இந்தியாவில் முதல் மக்கள் கணக்கெடுப்பு முயற்சி வந்து நடைபெற்றுச்சு. ஆனால் இது முயற்சியாகவே இருக்கு, ஏன்னா அது நாடு முழுவதுமே ஒரே நேரத்தில் நடைபெற முடியல. அதற்கு பிறகு 1881 இந்தியா முழுவதுமே ஒருங்கிணைந்த முறையில் முதல் மக்கள் கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டுச்சு. அதிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லி மக்கள் கணக்கெடுப்பு வந்து நடத்துவது ரொம்பவே வழக்கமாகவே தொடர்ந்துட்டு வருது. சுதந்திர இந்தியாவில் முதல் மக்கள் கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு தெரியுமா? எஸ், 1951 தாங்க. எவ்வளோ ஸ்பெஷல் அது? எஸ், இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வாழறாங்க. ஒவ்வொருவரை பற்றிய தகவல்களையும் சேகரிக்கணும். அதுவும் நகரங்கள், கிராமங்கள், மலைப்பகுதிகள் பல்வேறு இடங்களிலுமே வசிக்கும் மக்களை சென்றடையணும். இவ்வளோ பெரிய பணி இது. இதற்காகத்தான் கணக்கெடுப்பாளர்கள்லாம் வந்து நியமிக்கவே படுறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கே சென்று மக்களிடத்திலிருந்து தேவையான தகவல்கள் எல்லாமே சேகரிக்கிறாங்க. இந்த பணியை சரியா செய்யறதுக்கு முடிக்கிறதுக்கு பெரிய அளவிலான ரொம்ப பெரிய பிளான் பண்ணி மனித உழைப்பு நேரம் எல்லாமே வந்து அதிகமாகவே தேவைப்படுது. நம்மள பல பேர் மக்கள் கணக்கெடுப்பு என்றதுமே நம்மளாம் என்ன நினச்சிப்போம், வீட்டுக்கு வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கறது அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதற்கு பின்னாடி இன்னும் பல தகவல்கள்லாம் வந்து இருக்கு. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க, வீட்டில் என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்கு, குடிநீர் வசதி இருக்கா, கழிப்பற வசதி இருக்கா, குடும்பத்தினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் எந்த நிலையில் இருக்கிறாங்க போன்ற தகவல்களை வெவ்வேறு கட்டங்களில் வந்து சேகரிக்கப்படலாம். இந்த தகவல்களை வைத்து மக்களுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொள்ள ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எந்த பகுதிக்கு கூடுதல் வசதிகள் தேவைப்படுது, எங்க வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள வேணும், எந்த வகையான திட்டமிடல் அவசியம் போன்ற விஷயங்களை அரசு முடிவெடுக்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்குங்க. இதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு கிராமத்துல கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து மக்கள் தொகை வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு வச்சுப்போமே. அங்க முன்பு இருந்த ஒரு பள்ளிக்கூடம் இப்போ இருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு போதுமானதா இல்லாமலே போகலாம். அதே போல குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி அதிகரிக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம். இத்தகைய மாற்றங்களை வந்து புரிந்து கொள்றதுக்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை உருவாக்குறதற்கும் மக்கள் கணக்கெடுப்பு வந்து தரவுகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப நீடபிளாவே இருக்கு. இதே நேரத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பது மட்டும் வளர்ச்சியின் அளவுகோல் கிடையாதுங்க. மக்களுக்கு கிடைக்கிற கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவ வசதி, குடிநீர் வீட்டு வசதி போன்றவையுமே முக்கியமானது. எனவேதான் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதை மட்டும் தெரிந்து கொள்வதுடன் இல்லாம அவங்க வாழும் சூழலையுமே புரிந்து கொள்வதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய நாட்டில் நடைபெறவிருக்கும் மக்கள் கணக்கெடுப்பை பற்றியே பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி எஸ் நம்ம வந்து இன்னொரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஐ திரைப்படத்திலிருந்து என்னோட நீ இருந்தால் என்ற பாடலை ஸ்ரீமராம் மற்றும் சுனிதா சாரதி குரல்ல கபிலன் வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசைப்புல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4.

வெல்கம் பேக் மக்களே. எஸ், நேரம் 3:21 மாயிற்றுக்கு. எஸ், அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியதான நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து பிரேக்கு முன்னாடி, சாங்க்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நடக்க போகிறதான இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியதான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நம்முடைய நாட்டில் நடைபெறவிருக்கும் இந்த மக்கள் கணக்கெடுப்பு பற்றி, ஸோ இந்தியாவில் கடைசியாக முழுமையான மக்கள் கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 நடைபெற்றுச்சு. அடுத்த கணக்கெடுப்பு 2021 ஆண்டு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்பட்டுச்சு. ஆனா கொரோனா டப்புன்னு வந்துருச்சா, நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டோமா? சோ எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்காக நம்ம மக்கள் தானே வந்து நம்ம கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களால எப்படி வர முடியும்? வர முடியாதே. அந்த நிலையினால இந்த பெருந்தொற்றின்

காரணமாக இந்த பிளான் பண்ணப்பட்டதை சரியாகவே நம்மளால் செயல்படுத்தவே சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட காரணங்களால் அது தாமதமாகவே ஆயிடுச்சு. இப்போ 2027 மக்கள் கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக வந்து நடத்தப்பட போகுது. ஸோ எஸ், இதனுடைய முதல் கட்டமாக வீடுகள் மற்றும் வீட்டு வசதிகள் தொடர்பான கணக்கெடுப்பு வந்த பணிகள் வந்து 2026 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அட்டவணைப்படி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2வது கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெரும்பாலான பகுதிகளில் 2027 பிப்ரவரியில் நடைபெற திட்டமிடவும் பட்டிருக்கு. இந்த கணக்கெடுப்பில் ஒரு முக்கியமான புதிய மாற்றமும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நம்ம டிஜிட்டலைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம வந்து அப்படியே தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கோமா? நம்மளாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டு எடுத்துட்டு இருந்தோமே அப்படின்னே இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எஸ், அந்த வகையில் நம்ம இப்போ வந்து எல்லாருமே என் கையிலேயே ஃபோன் இருக்குப்பா, எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்க நான் முடிச்சிடறேன் அப்படின்ற போல நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டலைஸாக போய் மாறிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்புமே வந்து நம்ம டிஜிட்டலைஸ் எல்லாம் பண்றதுக்காக ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, 2027 கணக்கெடுப்புல கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் செயலிகளை பயன்படுத்தி தகவல்களை பதிவு செய்யும் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் தங்களுடைய வீட்டு விவரங்களை இணைய வழியிலேயே தாங்களாகவே பதிவு செய்யும் வசதியுமே வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் செல்ஃப் எனியூமரேஷன் அப்படின்னு சொல்லியுமே அழைக்கப்படுது. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நம்ம அழகாக இப்போவுமே வந்து நிறைய நேரங்களில் நம்ம இல்லாத நேரத்தில் கணக்கெடுப்பு நடத்துகிறவங்க வந்து கேட்டாங்கனாக்கா கஷ்டமாக போயிடும். அவங்களுக்கும் பாவம், அவ்வளோ அலைச்சல் பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நம்ம வீடுகளில் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பயணமாகவோ இல்லை காரியங்களாகவோ நம்ம அந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிருப்போம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நடைபெறும் தவிர்க்கிறதுக்காக இந்த டிஜிட்டலைஸ்டு முறையுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த செல்ஃப் எனிமரேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், தொழில்நுட்பம் வளர வளர நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல மாற்றங்களுமே ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கு. வங்கி பரிவர்த்தனைகள்லேருந்து கல்வி, மருத்துவம், அரசு சேவைகள் வர பல விஷயங்களுமே நம்ம வந்து டிஜிட்டல் முறையில் மாறிட்டே தான் இருக்கும். அதே போல் மக்கள் கணக்கெடுப்புலுமே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, தகவல்களை பதிவு செய்வதற்கு, அதை நிர்வகிப்பதற்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலுமே மக்களுடைய பங்களிப்பு இல்லாம மக்கள் கணக்கெடுப்பை முழுமையா நடத்த முடியவே முடியாதுங்க. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான தகவல்களை வழங்குவது ஒவ்வொரு குடும்பத்தினருடைய முக்கியமான பொறுப்பாகவே இருக்கு. அதே நேரத்துல தகவல்களை சேகரிக்க வருபவர்கள் அடையாளத்தையே சரிபார்ப்பதும் ரொம்ப முக்கியம். அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பாளரா அப்படின்றத உறுதிப்படுத்தி கொண்டு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துல மூலமா சரிபார்க்கறதும் ரொம்பவே நல்லதுங்க. மக்கள் கணக்கெடுப்பின் பெயர்ல யாராவது தேவை பணம் கேட்டாலோ அல்லது சந்தேகத்திற்குரிய தகவல்களை கேட்டாலோ எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தாங்க. மக்கள் கணக்கெடுப்புல வழங்கப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படவும் வேண்டும் என்பதற்கு சட்ட ரீதியான ஏற்பாடுகளுமே இருக்கு. இந்தியாவில் மக்கள் கணக்கெடுப்பினுடைய பணி 1948 மக்கள் கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழே நடைபெறுது. ஸோ சேகரிக்கப்படுற தகவல்கள் புள்ளி விவர பயன்பாட்டிற்காகவும் திட்டமிடுதலுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்படுது. ஸோ எஸ், இது போன்ற இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம வந்து ஒரு பாடல கேட்டு வர போறோம். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, என்னை நோக்கி பாயும் தோட்டா என்ற திரைப்படத்திலிருந்து மறுவார்த்தை பேசாதே, என்ன பார்த்து சொல்ல இல்ல அப்படின்றவர் தான் இருக்கு. ஸோ எஸ், மறுவார்த்தை பேசாதே என்ற பாடல் ஸ்ரீராம் குரல்ல தாமரை வரிகள்ல தார்புக சிவா அவர்களுடைய இசைப்பிள உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மழுந்துருங்கள். இது நமது FM 101.4.

வெல்கம் பேக் மக்களே. எஸ், நேரம் 3:31 ஆயிற்றுக்கு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியதான நிறைய விஷயங்கள்லாமே வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அப்புறம் நமக்கு இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணி அந்த கொரோனாவினால நம்மளால் சரியாக செய்ய முடியாமல் 2027 போஸ்ட் பண்ணி, ஆனால் அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக ரெண்டு கட்டமாக வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தோம்.

ஸோ எஸ் இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து நமக்கே நல்லா தெரியும் சைனாவுக்கு அடுத்ததான் போட்டியில் இருக்கிறது யார், நம்ம இந்தியா தானே. ஸோ எஸ் நம்ம வந்து அதுவும் அவ்வளோ மக்கள் தொகைகளை கொண்ட நம்ம நாடு இந்திய நாடு இல்லையா. ஸோ இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலுமே இத்தனை மக்களுக்கான தேவையான உணவு, குடிநீர், கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ வசதி போன்ற போக்குவரத்து போன்ற வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி தர்றதுன்னா சின்ன விஷயம் இல்லைங்க, அது எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ நுணுக்கமாக யோசித்து பிளான் பண்ணணும். ஏன்னா ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் போய் சேர முடியாது, எல்லாமே பொதுவாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வரும்பொழுது இதை வந்து அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணாதான் ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளோ நேர்த்தியாக செம்மையாக போய் முடியும். ஸோ எஸ் அந்த வகையில் நம்ம இந்தியாவினுடைய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவே இருக்குது. மக்கள் தொகையை பற்றி சரியான தகவல்களை இருந்தால் தான் எதிர்காலத்திலையுமே நம்மளால் எத்தகைய தேவைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய அரசுனால திட்டமிடவும் முடியும். உதாரணமாக ஒரு பகுதியில் இளைஞர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அங்கே ரொம்ப இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு திறன் பயிற்சிகளும் வேலை வாய்ப்புகளும் தேவைப்படலாம். குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பள்ளிகள், ஆசிரியர்கள், குழந்தைகளுக்கான மருத்துவ வசதிகள் போன்றவற்றை எல்லாமே திட்டமிட வேண்டியதாகவே இருக்கும். முதியவர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கான மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு வசதிகளுமே வந்து அங்கே வந்து செயற்பட வேண்டியதை தேவையுமே வந்து அங்கே அதிகரிக்கலாம். இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் கணக்கெடுப்பு என்பது வெறும் கடந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வது மட்டும் அல்லங்க, இன்றைய சமூக அமைப்பை புரிந்து கொண்டு நாளைய தேவைகளுக்காக தயாராக எப்போ வந்தாலும் நாங்களாம் ரெடி ப்ரோ அப்படின்ற மாதிரி தயாராக இருக்கிறதுக்குமே உதவுறது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதே போல் மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்றதை ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ வசதிகள் போன்ற காரணங்களால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து செல்கிறாங்க. இதனால் சில நகரங்களில் வந்து மக்கள் தொகை வந்து ரொம்பவே அதிகமாகவும் ஆகுது, சில கிராமங்களில் மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாகவும் ஆகுது. இத்தகைய மாற்றங்கள் எல்லாமே புரிந்து கொள்றதுக்கும் நகர திட்டமிடுதலுக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்குமே இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரமில்லாம இங்க ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வந்து வச்சுக்கணும். முக்கியமா என்னன்னா, அதிகமான மக்கள் இருப்பது ஒரு நாட்டிற்கு வாய்ப்பாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் சரியான திட்டமிடல் இல்லாமல் போச்சுன்னா சவாலாகவுமே வந்து மாறலாம். நம்ம இளைஞர்களுக்கு தரமான கல்வியும் திறன் வளர்ப்பும் வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிச்சுன்னா அவங்க நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வந்து செய்ய முடியும். எனவே மக்கள் தொகை பற்றி பேசும்போது அதன் எண்ணிக்கையை மட்டுமே நம்ம வந்து பார்க்காம மக்களுடைய திறன்களை தேவைகளையுமே கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் நம்ம சொன்னது போல இப்போ வந்து இளைஞர்களுக்கு நம்ம அப்படி கொடுக்காம சப்போஸ் அவங்க வந்து சரியான அந்த இடத்துல அந்த பிளான் பண்ணி நம்மளால இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளானிங் நம்ம வந்து வைக்காம இருந்தோம்னாக்கா அது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கவே கொடுக்காது. சமீபத்துக்கு ஓகே அங்கே இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு நலத்திட்டங்களோ இல்லை நல்ல காரியங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்குது அந்த நிலையிலே இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அங்கே தீங்கி நிற்கும். அது நமக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜிஸாகவே மாறிடும், அவங்களால வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான காரியங்களுக்காகவே நம்ம இந்த பிளானிங் பண்ணி மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது அங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அங்கே இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து சரியா நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்ற திட்டமிடுதலுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு. அது போலவே சாலைகள், குடிநீர் வசதிகள், வீடமைப்பு திட்டங்கள், கல்வி வசதிகள் மற்றும் பல்வேறு பொது சேவைகளையுமே திட்டமிடுறதுக்கு மக்கள் தொகை தகவல்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இருந்தாலுமே ஒவ்வொரு அரசு திட்டமுமே மக்கள் கணக்கெடுப்பு மட்டும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுறது இல்லை, மற்ற ஆய்வுகளும் உள்ளூர் தேவைகளும் நிர்வாக தகவல்களும் சேர்த்து தான் இதன் கூட பயன்படுத்தப்படுது. நம்ம ஒரு வெறும் மக்கள் தொகை மட்டும் இருந்தா போதுமா அப்படின்றது மட்டும் இல்லாமல் இத்தனை இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து நம்ம கேதர் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அங்கே ரியலாகவே என்ன நீடு இருக்குது, என்ன இதை கொடுத்தாக்கா மக்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் சார்ட் போட்டு ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு செயல்களுமே வந்து நடைபெற்றுட்ருக்கு. மக்கள் கணக்கெடுப்பு மூலமாக கிடைக்கும் தகவல்கள் அரசுக்கு மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த மக்கள் கணக்கெடுப்பினுடைய தகவல்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் திட்டமிடல் தொடர்பான பல துறைகளில் பணியாற்றவர்களுக்குமே இந்த தகவல்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஒரு நாட்டில் கல்வி நிலை எப்படி இருக்கு, எப்படி மாறுது, மக்கள் எங்க அதிகமாக வசிக்கிறாங்க, நகரமயமாக்கல் எப்படி பரவுது போன்ற கேள்விகளுக்கான பதில் தேடுவதற்கும் இத்தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே நேரத்தில் கணக்கெடுப்பு தகவல்களை புரிந்து கொள்ளும் போது அவற்றை சரியான முறையில் வாசிப்பதும் அவசியம். ஒரு பகுதியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது என்பதனாலேயே அந்த பகுதி எல்லா வகையிலுமே வளர்ச்சி அடைந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. அதே போல மக்கள் தொகை குறைவாக

இருக்கு அப்படின்றதுனாலயே அந்த பகுதி வளர்ச்சி அடையவே இல்லை அப்படின்னுமே வந்து சொல்லி முடியாது. ஒவ்வொரு பகுதியிலுமே சூழல், வளங்கள், தேவைகள் ஆகியவற்றையுமே இணைத்து பார்த்தால் தான் முழுமையான ஒரு பிக் பிக்சர் நமக்கு வந்து கிடைக்கும். அது நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாகவே இருக்கும். 2027 மக்கள் கணக்கெடுப்புல சாதி தொடர்பான தகவல்களுமே இரண்டாவது கட்டத்தில் சேகரிக்கப்பட உள்ளதாகவுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாவது கட்டத்திலுமே இடம்பெறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுமே அறிவிச்சிருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் எவ்வாறு சேகரிக்கப்படுறது, வகைப்படுத்தப்படுது, பயன்படுத்தப்படுது என்பது எல்லாமே புரிந்து கொள்ளுமே இந்த மக்கள் கணக்கெடுப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து டக்கர் திரைப்படத்திலிருந்து நிரா என்ற படம் தான் வந்து கேட்க போறோம். சித் ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவே அவங்க குரல்ல, கார்த்திக் அவர்கள் வரிகள்ல, நிவாஸ் கே பிரசன்னா அவர்களது இசையமைப்பு உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்க. எல்லாமே சமதுல

3:43 ஆயாச்சு. எஸ், நம்ம அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில தான் இருக்கும். டக்கு திரைப்படத்திலிருந்து நிறம் என்ற பாடலை சி ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ் மேனன், மால்வி சுந்தரேசன் அவங்க குரல்ல, கார்த்திக் வரிகள்ல, நிவாஸ் கே பிரசன்ன இசைப்பில் கேட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியதான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம எஸ் நம் மங்கி பாத் நிகழ்ச்சியினுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம வந்து இந்த அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நமது நாட்டின் தலைவரான பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாரதத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நம்ம ஒவ்வொருவருடைய தொடர்பு, நம்ம ஒவ்வொருவருக்குமே தொடர்புடைய ஒரு முக்கியமான தேசிய பணி. இதுல நீங்களும் இருக்கீங்க, உங்க குடும்பம் இருக்காங்க, உங்க அக்கம் பக்கத்தினர் இருக்காங்க. ஸோ எஸ், எல்லாருமே இதுல வந்து அடங்கியிருக்காங்க. நாட்டில் பல்வேறு மாநிலங்களுமே யூனியன் பிரதேசங்களிலுமே மக்கள் கணக்கெடுப்பு பணிகள் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. கடினமான மலைப்பகுதிகளிலுமே கூட இந்த பணியை வந்து மேற்கொண்டு வராங்க. இந்த பணியில பலருமே ஆர்வத்துடனும் பொறுப்புடனும் பங்கேற்றுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம மக்கள் கணக்கெடுப்பு என்பது நம் அனைவருடைய தேசிய கடமை, இதற்காக ஒவ்வொருவருமே சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இந்த முறை மக்கள் தங்களை வந்து பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் இணைய வழியில தாங்களாகவே தகவல்களை பதிவு செய்யும் வசதியுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வசதி பல மொழிகளில் கிடைக்குது. இதன் மூலமா மக்கள் தங்களுடைய விவரங்களை எளிமையா பதிவு செய்ய முடியும். சுயமாக தகவல்களை பதிவு செய்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாள குறியீடுமே வந்து வழங்கப்படும். கணக்கெடுப்பாளர்கள் வரும்பொழுது உங்க வீட்டுக்கு அந்த குறியீட்டை கொடுத்து நீங்க உங்களுடைய நீங்க கொடுத்த தகவல்களை வந்து சரிபார்க்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு. நீங்க வழங்கும் ஒவ்வொரு சரியான தகவல்களுமே முக்கியமானது. ஏன்னா உங்க குடும்பத்தை பற்றிய சரியான தகவல்கள் நம்ம தேசத்தினுடைய எதிர்கால திட்டமிடுதலுக்கே வந்து உதவுது. ஆகவே மக்களே, கணக்கெடுப்புல அனைவருமே பொறுப்புடன் பங்கேற்றுக்கோங்க. நம்முடைய பங்களிப்பின் மூலமா நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுமே மன் கி பாத் நிகழ்ச்சியில அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகா அவங்க வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இதுல நம்ம எல்லாருமே வந்து பங்கேற்று அதை வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப நார்மலாக தெரியல நமக்கு, ஆனால் அது தேசத்தினுடைய அடுத்த பிளானிங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்குமே அப்படியே கொஞ்சம் ஆஹா, நானுமே நாட்டுக்காக தேசத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள புள்ளே இருக்கும் பொழுது இப்படியுமே செய்து நம்ம வந்து நாட்டுக்கு உதவலாம். நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், நம்ம இதை பற்றி இன்னுமே தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக அச்சம் என்பது மதமையடா என்ற திரைப்படத்திலிருந்து தள்ளி போகாதே என்ற பாடல் சார் ஸ்ரீராம், ஆரியன் தினேஷ் மற்றும் அபர்ணா நாராயணன் குரல்ல, தாமரை வரிகள்ல, யாரோ மணி சேம்பிள் உங்களுக்காக வந்துட்டே இருக்க கேட்டு மாந்திருங்கள். இது நம்ம 101.4 எல்லாமே சமதுல.

வெல்கம் பேக் மக்களே. எஸ் அறிவும் ரசிக்கும் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி தான் பேசிட்டு இருக்கும். நேரம் 3:50 ஆயாச்சு. ஸோ எஸ் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி பேசும்போது பெரிய கட்டடங்களோ ஒரு புதிய சாலைகளோ தொழிற்சாலைகளோ தொழில்நுட்ப வளர்ச்சி போன்றவற்றை மட்டுமே பார்க்காம அந்த வளர்ச்சியின் மையத்தில் இருக்கிற மக்கள் அவங்கள வந்து பார்க்கறது வந்து நம்ம வந்து மறந்தவே கூடாது. என்னவா இருந்தாலும் அந்த மெயின் சென்டர் பாயிண்ட் நம்ம மக்கள் தானுங்களே அப்படின்றத நம்ம வந்து நிச்சயமாக நினைவில் வந்து கொள்ளணும். மக்களின் தேவை அறியாமல் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கவே முடியாதுங்க. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை புரிந்து கொள்ளாமல் உண்மையான முன்னேற்றத்தையுமே அளவிடவே முடியாதுன்னே சொல்லலாம். ஸோ எஸ் அதனாலதான் மக்கள் கணக்கெடுப்பு வந்து முக்கியத்துவத்தை அதிகமாகிறது வந்து ரொம்பவே ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ சரியான தகவல்கள் கிடைக்கும் பொழுதுதான் சரியான கேள்விகளை கேட்க முடியும். சரியான கேள்விகளை கேட்கும்பொழுதுதான் மக்களுக்கு தேவையான திட்டங்களையுமே சிறப்பாக உருவாக்க முடியும். திட்டங்களை சரியாக செயல்படுத்தும் பொழுதுதான் மக்களினுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையுமே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளுமே அதிகரிக்கப்படும். மக்கள் கணக்கெடுப்பு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அரசனுடைய திட்டமிடல் மட்டுமல்லாம நம்மளுடைய மக்களாகிய நம்மளுடைய ஒத்துழைப்புமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பமே பொறுப்புடன் பங்கேற்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான தகவல்களையுமே வழங்குறது நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான நம்பகமான தரவுகளை உருவாக்க உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துக்கிறேன். இந்த வர நம்மளுடைய அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில மக்கள் கணக்கெடுப்பினுடைய வரலாறு

யாரு, அதனுடைய அவசியம், இந்தியாவில் நடைபெறுறதான 2027 கணக்கெடுப்பு, புதிய மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு, நடக்க போகுது, நாட்டின் வளர்ச்சியில அதன் பங்கு என்ன அப்படின்ற பல விஷயங்களுமே வந்து நம்மளுடைய அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா ஒன்று மட்டும் நம்ம வந்து நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னன்னா, மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்றது மக்களை என்றது மட்டும் இல்லைங்க, சிம்பிளா சொல்லணும், இவ்வளவு நேரம் பேசினே பவானி என்ன அதுன்னு ஒரே சுருக்கமா சொல்ல அப்படின்ட்டு நீங்க வந்து கேட்கறது எனக்கு தெரிகிறது. ஸோ எஸ், இது வெறும் ஜஸ்ட் கவுண்டிங் ஆஃப் பீப்பிள், வெறும் மக்களை என்றது மட்டும் இல்லைங்க, மக்களுடைய தேவைகளை அறிந்து நாட்டின் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான ஒரு முக்கியமான அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஒவ்வொரு எண்ணிக்கைக்கு பின்னாலுமே ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கு பின்னாலுமே ஒரு தேவை இருக்கு, ஒவ்வொரு தகவலுக்கு பின்னாலுமே நாட்டினுடைய எதிர்காலமே மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புமே இருக்கு. அதனால மக்களை அறிவோம், அவங்களுடைய தேவைகளையுமே புரிந்து கொள்வோம், அறிவார்ந்த திட்டமிடுதலின் மூலமா நாட்டின் வளர்ச்சிக்கே வழிவகுப்போம். ஸோ எஸ், அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில என்னோட இணைந்திருந்த அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமே மற்றொரு பயனுள்ள தலைப்புடன் உங்களோட வந்து நான் சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்புல உங்களோட இணைந்திருந்தது நான் உங்கள் அன்பு தோழி பவானி. ஸோ எஸ், ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நானே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய அரசி ஆராயும் பொழுது ஓ இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்கூல் படிக்கும் பொழுதுலாம் நம்ம வந்து 2011 சென்சஸ் இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனா அதை தாண்டி இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கண்டு அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பயன் என்ன, இதனால ஃபோகஸ்டிங் பண்ணி என்னெல்லாம் நம்ம வந்து பயன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது அது ரொம்பவே சந்தோஷத்தையும் தருது, மகிழ்ச்சியுமே தருது. ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல உங்களுக்காகவே உரியடி திரைப்படத்திலிருந்து வா வா பெண்ணே என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்ரீராம் மற்றும் பிரியங்கா, குரல்ல விஜயகுமார் மற்றும் நாகராஜி, வரிகளில் கோவிந்த் வசந்தா அவர்களது இசையமைப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இதை கேட்டு மகிழ்ந்துருங்க. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில் உங்கள் இடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்றிலிருந்து உங்க பவானி பாலகிருஷ்ணன். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நமது FM 91.4.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க உள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு தில்லி அணியையும் சென்னை கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகாஷி காஷ்யப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பர் டூப்பர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி பாலகிருஷ்ணன். நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா, ஆஹா ஃபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு ஃபன்னாக அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக வந்து இருக்குது. என்னன்னா இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேமா அப்படிதாங்க. எஸ் நம்மளுடைய ஃபேவரட்டான மாத்தி யோசி கேம் தான் வந்து விளையாட போகிறோம். ஸோ எஸ் நம்ம இந்த கேமை விளையாடுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும். சரியாக தவறான பதிலை நீங்கள் வந்து சொல்லணும், அப்போ தான் இந்த கேமில் வின்னு. அதே போல் சொன்ன பதிலை திரும்ப திரும்ப சொன்னாக்கா அவுட்டு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ எஸ் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எல்லாமே என் கூட விளையாடணும், ஆஹா பவானி கூட விளையாடுதான் தயாரா, என் கூட போட்டி விட பவானி நீ தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்க கேள்வியும் காதுகளில் வந்து விடுவிடுகிறது. ஸோ எஸ் நீங்க பண்ண வேண்டியது உங்க போனை எடுத்து 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 இணைப்பு எண்ணாக 0-4-4 என்ற என்னோட சேர்ந்து நீங்க ஏன் கூட எனக்கு டஃப் கொடுக்க காங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே வந்து நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பேச போகிற காலர் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம்,
1: என்ன
0: தெரியும் இல்லையா?
1: மழை
0: பெய்தா? காலையில ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்களா? ஏன் கம்மியா சாப்பிடுறீங்க?
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. ஓகே, ஸோ எஸ் நம்ம வந்து பத்மாவதி அம்மா வந்து கலக்கிட்டாங்க. அடுத்து யார் பேசுறாங்க பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா மேம் நலமா இருக்கீங்களா?
2: என்ன
0: புக்ஸ் லாஸ்டா படிச்சீங்க?
2: மணி இப்ப என்னன்னு தெரியல.
0: 4 மணியா?
2: எனக்கு பிளாக் கலர்னா பிடிக்கவே பிடிக்காது.
0: என்ன கலர் பிடிக்கும்? நன்றி, வாழ்த்துக்கள். ஆஹா சூப்பர். ஓகே, அடுத்த காலக்கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன்
0: மேடம். சூப்பர் சார். ஓகே, ரெடியா கேமுக்கு?
3: ரெடி மேடம்.
0: சரி, ரீசெண்டா பார்த்த சினிமா என்னது?
3: சரியான
0: பதிலை சொல்லிவிட்டீர்கள்.

0: நீங்க தப்பான பதில் வந்து சொல்லணும். நான் கேக்குற கேள்விக்கு வந்து சரியான பதில் சொல்லக்கூடாது. நான் கேட்டனா அதுக்கான ரிலேட்டபிளே இல்லாத ஒரு ஆன்சர் சொல்லணும்.
1: கேக்குங்க மேடம், மறுபடியும் கேளுங்க மேடம்.
0: சரி சரி, ஓகே ஓகே. கோட்டாலியா கோட்டலிங்க முதல்ல இருந்து போடுங்கப்பா. ஓகே, உங்களுக்காக மறுபடியும். சரி ஓகே சரி. எங்க இருந்து பேசுறீங்க
1: மேடம்?
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன்.
0: எந்த ஊரு?
1: குளிச்சிட்டு இருக்கேன்.
0: சரி, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: மேகம் மூட்டமா இருக்கு.
0: எந்த ஊர்னு சொல்லவில்லையே. இவ்வளவு நேரம் எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நேரம் டைம் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. யோசிக்கிறதுக்கு
1: சூப்பர்
0: சூப்பர் சார். ஓகே, ரொம்பவே அழகா முயற்சித்தீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? என்னுடைய ஒளியா இவ்வளவு கேட்கிறது. கொஞ்சம் வால்யூம் லோ பண்ணிக்கிறீங்களா? சூப்பர் சார். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: ஒரு ரைமிங் டைமிங். ஆஹா, அருமை அருமை ஐயா. ஓகே, கேம் குள்ள போயிடலாமா? ஓகே, தப்பா சொல்ல ரெடியா?
2: ஓகே மேடம்,
0: சூப்பர். உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா?
2: காலையில 6 மணிக்கு எல்லாம் வந்து கடை திறந்துட்டேன் மேடம். நீங்கன்னா
0: எந்த ஊர்ல இருக்கீங்க?
3: நலமா இருக்கீங்களா?
0: பாப்பீங்களா?
3: காய்கறி வந்து பயங்கரமான விளைச்சல் குறைவனால தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு மேடம்.
0: சரி, காலையில என்ன பண்ணீங்க?
3: இதே மாதிரி நெல் அரிசி பாத்தீங்கன்னா விலையில 2 மாசத்துல எக்கச்சக்கமான வித்தியாசம்.
0: இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தெரியுதே, நீங்க வெஜிடேஷன் பண்ணிருக்கீங்களா?
3: மழை கம்மியா இருக்கிறதுனால தண்ணீர் தட்டுப்பாடு வரும்னு இந்த வாட்டி ப்ரிடிக்ட் பண்றாங்க வானிலை.
0: சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்?
3: காஃபி மேலம் தான் குடிக்கணும்.
0: காஃபி டீ மேலம் தான் குடிக்கணுமா? டைம் ஆயிடுச்சு. சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: தங்கம் வெள்ளி பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுவும் இதே மாதிரிதான்.
0: சரி, உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா?
3: இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்ஜி எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்க பேர் என்ன
3: சொன்னீங்க? கடைசியில் அறிவிக்கிறேன்.
0: இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில அதற்கு ரிலேட்டபிளா ஆன்சர்
3: சொல்லிவிட்டீர்கள்.
0: பேரை சொல்லல, ஆனா அதற்கு ரிலேட்டபிளான ஆன்சரும் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா?
3: அதனாலதான் சொல்லிட்டேன், கடைசியில் இறுதியில் அறிவிக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர் சார். பட் ரியலாவே ரொம்ப அழகாவே நீங்க வந்து விளையாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: ஓகே, சோ எஸ், நம்ம பேக் டு பேக் காலேஜ் கிட்ட வந்து பேசிட்டே இருக்கோம். அடுத்த காலேஜ் கிட்டமே பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ஹலோ, கிண்டில இருந்து நான் விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் மேடம். ஓகே, பிளான்லாம் பண்ணியாச்சா? நாளைக்கு எங்க போறதா பிளான் பண்ணிருக்கீங்க? சண்டே அதுமா?
4: சரியான
0: பதில் சொல்லிட்டீங்க தானே?
4: ஐயோ.

0: சரி கோட்டடி கோட்டடி ஐயா முதல்ல இருந்து அதானே
1: மாத்தி பேசணும்ல.
2: ஆமா
1: ஐயோ
2: அச்சச்சோ
1: மாத்தி சொல்றேன்.
2: சரி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: ஓகே மேடம்.
2: ஓகே இது காலையில அலாரம் எத்தனை மணிக்கு வச்சீங்க?
1: நான் நேத்து கோயிலுக்கு போலாம் நினைச்சேன்.
2: சரி பூக்கள் எல்லாம் பிடிக்குமா?
1: நாளைக்கு நான் வீட்டில தான் இருப்பேன்.
2: இன்னைக்கு
1: என் பையன் திங்கக்கிழமை ஸ்கூல் போவான்.
2: என்ன படிக்கிறாங்க?
1: எங்க வீட்டுக்காரர் இன்னும் ஊர்ல இருந்து வரல.
2: எந்த ஊரு?
1: நான் இன்னைக்கு வடை பாயசத்தோட சமையல் பண்ணேன்.
2: என்ன சமைச்சீங்க?
1: என் பையன் 6th படிக்கிறான்.
2: என்ன பேரு?
1: மழையே வரமாட்டேன் மேடம்.
2: அச்சோ சரி துணி எல்லாம் காய வச்சாச்சா?
3: என்ன பிளான் எங்க போறதா நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்க
2: சார்? நான் நார்மலா கேட்டேன். ஐயோ நான் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கேன், எனக்கே தெரிகிறது. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? நான் வந்து சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். நான் வந்து அப்படியே டப்பு டப்புன்னு ஆரம்பிக்க மாட்டேன்.
3: ஓகே
2: சரி சரிங்க சார். நீங்க இந்த கேம் குள்ள போயிடலாமா? சரி யார்கிட்ட கடைசியா போன் பேசுனீங்க?
3: காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்.
2: சரி கையில என்ன இருக்கு? நிகழ்ச்சியில வந்து ஒரு சாங் கேட்டு வந்தா இனிமே சூப்பரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆஹா இருக்கிற இதுல அப்படியே வந்து கொஞ்சம் சந்தோஷமா அப்படி குலாக அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து தான் சூப்பரான ஒரு பாடல் வந்து கேட்க போறோம். ஐயோ ஐயோ உன் கண்கள் என்ற பாடல் தான். உதித் நாராயணன் மற்றும் ஷாலினி அவர்கள் குரல்ல, யுக பாரதி வரிகள்ல, ஸ்ரீகாந்த் தேவாவுடைய சேம்பிள் கேட்டு மனிதர்கள் எல்லாமே சமதுல.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு, நம்பர் ஒன் திடமரசை.

வெல்கம் பேக் மக்களே. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நேரம் 4:22 ஆயிட்டிருக்கு. வித் மீ உங்க பவானி தான். ஸோ எஸ் நம்ம வந்து நிறைய வந்து மாற்றி யோசியில் அழகாக தப்பு தப்பான பதில்களை வந்து நீங்கள் கேளு பவானி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக நமக்கு வந்து தப்பு தப்பான பதில்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காகலாம் நாங்கள் கோபப்பட மாட்டோம், கன்ஃபார்மாக கை தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் நம்ம அடுத்த காலர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து? ஆஹா, அருமையான இசையை கொடுத்து விட்டார்களே. ஸோ எஸ் நம்ம அடுத்த காலர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம், உங்களுடைய வாய்ஸ் சரியா கேட்கல. ஹலோ, இல்ல ரொம்ப பிரேக் ஆகுது, நெட்வொர்க் ப்ராப்பரா இல்ல போல. நெட்வொர்க் இருக்க ஏரியாவா இருந்து பேசுறீங்களா? நான் பேசுறதே

0: எனக்கு எக்கோ அடிக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: கண்ணன்
0: சார், நலமா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா? ஓகே, ரேடியோ கேப்பீங்களா?
1: மழை வரமாக எதிர்பார்த்து மழையே வர மாட்டேங்குது.
0: எந்த ஊர்ல இருக்கீங்க?
1: கிடைக்கல.
0: சரி, இப்ப கிடைச்சிருச்சா? சந்தோஷமா இருக்கா?
1: அதாவது ஒரே காத்து சொல்லிட்டே இருக்கு.
0: அதான் எந்த ஊருன்னு சொல்ல மாட்டீங்களே.
1: 10 மணி ஆச்சுனாக்கா பனி ஆயிடுச்சு.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா விளையாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. ஓகே, அடுத்த கலக்கிட்ட பேசுறோம். வணக்கம், யார் இங்க இருந்து? அச்சோ, நீங்க தொடர்பு கொள்ற இது வந்து நெட்ஒர்க் இல்லாதனால ரொம்ப இதுவா கேக்குது. கொஞ்சம் நல்ல நெட்ஒர்க் கவரேஜ் இருக்க ஏரியாவா இருந்துட்டு பேசுறீங்களா? சரி ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலத்துல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
2: சொல்லுங்க.
0: சரி, சந்தோஷமா இருந்தா ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க?
2: காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம்.
0: சந்தோஷமா இருந்தவா?
2: இன்னைக்கு ஒரே வெயில் தாங்க முடியல.
0: எந்த ஊரு?
2: நாங்க டெல்லிக்கு சுற்றுலா போயிட்டு வந்தோம்.
0: இப்ப
2: நாளைக்கு காய்கறி வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன்.
0: ஏன் இது நாளைக்கு வேற எங்கேயும் வெளியே போற பிளான் இல்லையா?
2: கம்பெனி ஒரே குப்பையா இருக்குது.
0: சரி, காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
2: சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது இன்னைக்கு.
0: என்னது?
2: சாமி கும்பிடுறதுக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போலாம், பெருமாள் கோயிலுக்குன்னு நினைக்கிறேன்.
0: என்ன காரணம்?
2: லைப்ரரியில நிறைய புஸ்தகம் இருக்குது, படிக்க வேண்டியது.
0: சரி ஓகே, நீங்க என்ன கடைசியா என்ன புக் படிச்சீங்க?
2: காபி குடிக்கணும்.
0: என்னமா குடிக்கல?
2: அம்மா அப்பாவுக்கு சாமி கும்பிட்டோம்.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா விளையாடுங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம அடுத்த கொள்கிட்ட பேசிடுவோம். ஸோ எஸ், நம்ம வந்து மக்கள்லாம் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நீங்களுமே வந்து இந்த கேமை என் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய ஃபோன் எடுத்து டயல் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 அல்லது 295205544 இணைப்பெண்ணாக 044 என்ற என்னோட சேர்ந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் திரைப்படத்தில் வந்து ஏன் வீட்டில் அப்படின்ற பாடல் தான். கானா பால குரலில் லலிதானந்த் அவர்கள் வரிகளில் உங்களுக்காக கேட்டு மனிதர்கள் நம்ம எஃப்எம் 91.4 எல்லாமே சிம்மதுல.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much, da.
1: So sad.
2: Kachaku, kachaku, kachaku, kachaku, kachaku, kachaku, kachaku.
3: காசு பணா கட்டு மணி மணி, காசு பணா கட்டு மணி மணி, காசு பணம் கட்டு மணி மணி, காசு பணா கட்டு மணி மணி.
4: கொடை பிடிச்சு நைட்டுல பறக்க போறேன் ஹைட்டுல, தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன்.
3: காசு பணா கட்டு மணி.

ஆனா கொட்டு மணி மணி கரைச்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது நாய் விட்ட காசு மறைக்குது காசு ஆனா கொட்டு மணி மணி காசு ஆனா கொட்டு மணி மணி.

போட்டு வேண்டாம் மேடையில காலமே.

காசு மன்னா குட்டு மணி மணி காசு மன்னா குட்டு மணி.

படத்திலிருந்து காசு பணம் துட்டு மணி மணி என்ற பாடலை கானாபாலா மற்றும் ஆண்டனிதாசன் குரல்ல கானாபாலா அவர்களுடைய வரிகளில் கேட்டு வர நேரம் 4:34 ஆயாச்சு. எஸ் நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் மாற்றி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். எஸ் நீங்களுமே உங்களுடைய தவறான பதில்களை வந்து நான் கேட்குற கேள்விகளுக்கு தவறான பதில்களை சொல்கிறதுக்கு விருப்பம்னாக்கா நீங்கள் ஃபோன் எடுத்து 298-6000-38 அல்லது 295-2-0-5-5-4 பொறுமையாக சொல்கிறேன், 298-6000-38 அல்லது 295-2-0-5-5-4 இணைப்பு என்னாக 044 என்ற என்னோட சேர்ந்து நீங்கள் என் கூட பேசலாம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குட்டி பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ எஸ் தொடர்ந்து கேட்டு மழந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதுல.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எஸ், வெல்கம் பேக் மக்களே. நம்ம மக்கள் வந்து ஆரவாரமா தோ பவானி, நான் ரெடி பவானி, நீ எடுக்க மாட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. சோ எஸ், நம்ம வந்து பேசிடுவோம். நம்ம மக்கள் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் பேசுறேன்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம், நீ நல்லா
2: இருக்கீங்க? சார், நலமா இருக்கேன். என்ன பிளானு, நாளைக்கு எங்க போறதா பிளான் பண்ணிருக்கீங்க? லீவ் டே.
3: நான் எங்கேயும் வீட்டு தான் மேடம், எங்கேயும் போறது இல்லை மேடம். ஏன்னா வேலை கரெக்டா இருக்கும் 6 நாளைக்கும்.
2: ஓகே ஓகே, சூப்பர் சார். ஓகே சூப்பர். வீட்லயே இருந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாதான் இருக்கு இல்லையா?
3: அது ஒரு பெரிய வேலை தான் மேடம்.
2: நிச்சயமா. சோ எஸ், நம்ம வந்து கேம்ல போயிடலாமா?
3: ஆ, போயிடலாம் மேடம்.
2: சூப்பர். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன?
3: நேத்து இன்னைக்கும் மே மாசம் மாதிரி வெயில், ரொம்ப வெயில் அடிக்குது.
2: எந்த ஊரு?
3: டெய்லி வந்து நடைபயிற்சிக்கு நான் போறது உண்டு.
2: சரி, இந்த வெயில் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்?
3: அதிகமா வந்து வேலையில இருக்கும்போது கூட வானொலி கேட்கற பழக்கம் எனக்கு இருக்கு.
2: என்ன ஷோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: பள்ளி படிப்பு மாதிரி ஒரு காலம் இப்பெல்லாம் வராது மேடம்.
2: புக்ஸ் படிப்பீங்களா?
3: பழைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: சரி, என்ன மாதிரியான பாடல்கள்? பழைய பாடல்கள்னா என்ன, சந்தோஷமாவா, சோககரமான, அந்த மாதிரி எது பிடிக்கும்?
3: கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு.
2: நீங்க விளையாடுவீங்களா?
3: ரயில் பயணம் கூட ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
2: ஜெனரல் சீட் பிடிக்குமா?
3: ஊட்டி வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ
2: ட்ரெயின்ல போனீங்களா?
3: அந்தமான் கூட ஒரு தீவு தான்.
2: சூப்பர் சார், ரொம்ப அழகா விளையாடுங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பர். சோ எஸ், நம்ம மக்களுமே அப்படியே அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கால் கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? அச்சோ, நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ணணும், ஆனா நெட்ஒர்க் இல்லாத பட்சத்தினால பாவம் ரொம்பவே இடையூறாவே இருக்கு என்னுடைய வாய்ஸுமே. சரி, ஐயா, உங்க பேர் என்னன்றது எங்களுக்கு சரியா கேட்கல. கொஞ்சம் நெட்ஒர்க் இருக்க ஏரியாவா இருந்து பேசுறீங்களா?

0: சரியா எங்களால கேட்க முடியல. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த காலர்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்பாக, ஸோ எஸ் நம்ம வந்து ரொம்பவே அப்படியே ஃபன் ஃபுல்லாக வந்து விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த காலர் எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். இந்த ஹாப்பினஸ்
1: கேள்வி கேட்கறதுக்கு சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லணும் அப்படியே மேம்?
0: அதேதி அதேதி.
1: சூப்பர், ஓகே போலாம் மேம்.
0: ஓகே சரி, உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் என்ன?
1: எங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட் பேர் சுதன்.
0: அவரு எத்தனை வருஷமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்?
1: 4:38 ஆயிட்டு இருக்கு.
0: எங்க இருக்கீங்க?
1: எஃப்எம் ரெயின்போ. இது ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கு.
0: பிடிச்சிருக்கா?
1: வீட்டுக்கு வர பொருட்களை நன்றாக உபசரிப்பேன்.
0: நான் வந்தாக்கா?
1: எங்க வீட்டு முன்னாடி பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க.
0: என்ன விளையாடுறாங்க?
1: தென்னை மரம் மிக நீளமாக வளரும்.
0: நீங்க வளர்க்குறீங்களா?
1: எறும்பு ஊற கல்லும் தெரியும், அருமையான பழமொழி.
0: ஓகே, வேற என்ன பழமொழிலாம் தெரியும்?
1: சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நடிப்பு காலத்தால் அழியாதது.
0: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அவர் இதுல?
1: அரிசி சோறு இது சாப்பிடணும் எல்லாருமே, ஆனால் அளவா சாப்பிட்டா நல்லது.
0: ஓகே சரி, வேற என்னெல்லாம் சாப்பிட்டாக்கா நல்லது உடம்புக்கு?
1: எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி நாய், அதனுடைய பேர் சோப்போ.
0: என்ன பேரு?
1: கால் மேல கால் போட்டு பெரியவங்க முன்னாடி உட்கார கூடாது.
0: வேற என்ன பண்ணக்கணும்?
1: நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பையனுடைய பேரு சுதன்.
0: சுதன் தான் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அவரா?
1: ஓடிக்கிட்டே இருக்கு, நான் பயப்படா நம்ம ஜெயிக்க முடியும்.
0: யார போல?
1: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறது ஒரு அருமையான வார்த்தை.
0: ஓ, அந்த பழமொழி கேட்டேன், அதுக்கு இதுவா பதில்?
1: சந்தானந்த் சார் அவர்களுடைய நகைச்சுவை எனக்கு பிடிக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா விளையாடுனீங்க, நல்ல டஃப் கொடுத்தீங்க,
1: ரொம்ப ஹாப்பி. நீங்களும் மடக்கு மடக்குன்னு மடக்கினீங்க,
0: மடக்கிண்டா இருப்போம்ல. சூப்பர் சார்.
1: அப்படியா? அப்படி நீங்க அப்ப சொல்ல வந்துட்டேன்,
0: சொல்லக்கூடாது. சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: ஓகே சுயேஷ், நம்ம அடுத்த கலக்கிட்ட பேசுறோம். வணக்கம், யார் எங்க இருந்து இணைப்புல இருக்கீங்க? அச்சோ, இணைப்புல சரியா கனெக்ட் பண்ண முடியலையே. சரி ஓகே, நம்ம அடுத்த கலக்கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
2: நாங்க சோழமேனில இருந்து பேசுறோம்.
0: உங்க பேர்மா?
2: என் பேர் கோகிலா.
0: கோகிலா, என்னாச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, அடிப்பீங்களோ
2: அப்படின்னு? இல்ல இல்ல, போன் கேட வேண்டிச்சு, அதனாலதான்.
0: அந்த ஆர்வத்தினால விழுந்துருச்சா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு
2: நான் சொல்றேன் அப்படின்னு.
0: சூப்பர் சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு அப்படின்றதுல.
2: அப்படிங்களா, நன்றி.
0: ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
2: ஆ ஓகே போலாம்.
0: ஓகே, தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சதா?
2: ஆடே மேய மாட்டேங்குது.
0: எந்த ஊரு?
2: நீ அங்க போவாதடி.
0: அவங்க கிட்ட பேசுறீங்களா? என் கிட்ட பேசுங்க.
2: என்ன
0: கேட்டீங்க?
2: அது எல்லோ கலர்ல பூ பூக்குது.
0: அது கேக்க கேள்வி கேட்க கூடாது.
2: சாப்பிட்டாச்சா?
0: என்ன கேள்வி கேட்டீங்களே, கேள்வி கேட்க கூடாதுல்ல.
2: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: என்ன கேள்வி கேட்க கூடாது, ஒரே கேள்வி இத்தனை வாட்டி வர கேக்குறீங்களே.
2: பசங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டாங்களா, விளையாடுறாங்களா?
0: யாரு பசங்க
2: இங்க வந்திருக்காங்களா?
0: யாரு
2: அவங்க, என்ன படிக்கிறாங்க?
0: யாரு நீங்க கேள்வியே கேட்டு இருக்கீங்க? ஓகே ஓகேமா, ரொம்பவே
2: அழகா இருக்கு.
0: வேற என்ன நல்லா இருக்கு?
2: வானம்லாம் அழகா இருக்கு.
0: நான் கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, வேற என்னலாம் அழகா இருக்குன்னா வானம்லாம் அழகா இருக்கு. அப்ப நீங்க அவுட் தானே? ஆக்சுவலி நம்ம கேம்ல கேள்விக்கு வந்து கேட்க கூடாது, அதே போல சொன்ன வார்த்தையே திரும்பவும் ரிப்பீட் பண்ணவும் கூடாது. பட் நீங்க நல்லாவே வந்து டஃப் கொடுத்தீங்க. நிச்சயமா, ஆனா நல்லாவே டஃப் கொடுத்தீங்கம்மா. சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே சோ யாஸ், நம்ம அடுத்த கலக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? பாவம், எனக்கு இதெல்லாம் நெட்ஒர்க் கிடைக்காதனால சரியா கனெக்ட் பண்ணவே முடியல.

0: திரும்பவும் கொஞ்சம் நல்ல நெட்ஒர்க் இருக்க ஏரியாவா இருந்து நீங்களுமே பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அடுத்த கால் கிட்ட கனெக்ட் ஆயிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழ் கேக்குதா?
0: கேக்குதே, எப்படி இருக்கீங்க சார்?
1: இன்னைக்குதானே
0: கேட்டேன். சரி, மதியானம்
1: நைட்டுக்கு முருங்கை கோயம் சாம்பார் இருக்குது, சாப்பிடணும்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: தமிழ்நாட்டுல மழை எப்போ வரும்னு தெரியல.
0: ஓகே, அப்ப நீங்க தமிழ்நாட்டுல இல்லையா?
1: வெளியில வந்து பைக் போயிட்டு இருக்கு, சத்தமா இருக்கு.
0: சரி, வீட்டுல செடிகள்லாம் வளர்க்குற பழக்கம் இருக்கா?
1: மழை வந்து டிசம்பர் மாசம் தான் வரும் நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்களா இல்ல வருமா?
1: தெரியல, நான் நெட் இருக்கிறோம், இருக்குது வீட்டுல.
0: என்ன இருக்கு?
1: கரண்ட் போயிடுச்சு.
0: எப்போத்துல இருந்து?
1: நான் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர் பேர் அவங்க பேர் வந்து பவானியா.
0: பவானியாமா, யாரு அவங்க?
1: என் பேர் தமிழேந்தி.
0: சரி, சூப்பரா விளையாடுனீங்க, நன்றி சையா, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: என்ன
0: சாப்பிட்டீங்க? சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: என்ன
0: சாப்பிட்டீங்க?
3: எந்த
0: ஊரு?
3: என்ன
0: சாப்பிட்டீங்க?
3: கடைக்கு போலாம்னு இருக்கிறேன்.
0: எந்த கடைக்கு? சரியான பதில் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க தானே? சூப்பர்மா, ரொம்பவே அழகா முயற்சித்தீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த காலக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? அருமையான இசையை கொடுத்து விட்டார்கள். ஸோ எஸ், நீங்க வந்து இன்னுமே இந்த மாதிரி இந்த கேம்ல வந்து நானுமே சொல்றேன், என் கிட்ட நீ போட்டி போடுபவானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்புனீங்கன்னாக்கா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன் எடுத்து 298-6-00-38 அல்லது 295-2-0-554 இணைப்பு என்னாக 044 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி என் கூட பேசலாம். ஸோ எஸ், நம்ம கூட காலர்ஸ் இணையறாங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நன்றி,
0: சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
3: போகவே
0: இல்லையா?
3: செடி வச்சு

0: விடாது, தண்ணி ஊத்துல வாடி போச்சு மேடம்.
1: என்ன செடி? அப்புறம் அப்புறம்
0: நினைச்சுக்கோங்க.
1: நன்றி, வாழ்த்துக்கள். சோ எஸ், நம்ம மக்கள்லாம் அப்படியே வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, என்ன பவானி நீ கேட்குற, நீ பல ஸ்ட்ராட்டஜிஸாக யூஸ் பண்ணுறதா, இரு நான் வர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே அழகாக வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு தவறான பதில்களுமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ எஸ், நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுற வகையில், ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயம் எப்பவுமே ஃபன்னாகவே இருந்தால் மட்டும் போதாது, நம்ம இன்ஃபர்மேட்டிவாகவே வந்து சில விஷயங்களாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நான் வழக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு செல்ஃப் டாக் வந்து நம்ம நிறைய பேசுவோம். நம்ம சத்தமே நமக்குள்ள காதுக்குள்ள அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய நேரத்தில் நம்மளே உட்காந்து அப்படி நமக்கே வந்து ஊன் கொட்டிகிட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மைண்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுட்ருப்போம். ஸோ என்னென்னா, நம்ம தாட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து பாப்பப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வகையில் நம்ம தோன்றது எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு அப்படியே வாயை திறந்து பேசிடக்கூடாது. யோசித்து என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசித்து பேசினாக்கா எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம நிறைய நேரங்களில் வந்து சின்ன பசங்களெல்லாம் கூட கூட பார்த்துட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையில் ஏதோ ஒரு கோபத்திலையோ சட்டுன்னு ஒரு வார்த்தை விட்டுருவோம். ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே வந்து அது மாற்றிடும். சப்போஸ் ஏதோ ஒரு பார்த்து ஏமா உனக்கு இது கூட செய்ய தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சந்தோஷத்தோட பிள்ளைங்க வந்து ஏதோ ஒன்றத்தை காண்பிக்கிறாங்களோ இல்லை செய்கிறாங்களோ, அப்படியே அவங்களை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாயின் வார்த்தைகளை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து அவங்கள வந்து தட்டி கொடுத்து இன்னும் வளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குமே கொடுக்கும். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பேசுனா எல்லாமே சரியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு குட்டி பிரேக் போயிட்டு அப்படி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து கேட்டு மழை திறங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சம்மதோலு.

0: Let the celebrations begin.
1: ஸோ எஸ் வெல்கம் பேக் மக்களே, நம்ம ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் மாற்றி யோசிக்கும் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுமே வந்து காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட விளையாடிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: வள்ளியில இருந்து ஆல்டன் பேசுறேன் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: சூப்பர் சார். ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
2: போயிடலாம்.
1: சரி, கையில என்ன வச்சிருக்கீங்க?
2: வாழ்க்கையே வெறுத்து போச்சு.
1: என்னாச்சு?
2: ரவா லட்டு சாப்பிடணும்.
1: ரவா லட்டா? வேற என்ன சாப்பிட போறீங்க?
2: என்ன பண்ணலாம்
1: இருக்கீங்க?
3: என்ன ஊருக்கு? பஸ் அங்க வெளிய ரோட்ல நிக்குது.
1: ஓகே, வேற என்னெல்லாம் நிக்குது?
3: ரோடு
1: சொல்லுங்க.
3: வேற ரோடு

0: கேட்கலையா? என்ன நிக்குது தானே கேட்டீங்க
1: பாத்தீங்களா? நான் கேட்ட கேள்வியே என்கிட்ட கேட்டுட்டீங்க.
0: இந்த இருங்க சொல்றேன் அதுக்கு பதில்.
1: ஓஹோ அப்படி வரீங்க.
0: என் பேத்தி இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா.
1: சூப்பர்மா, ரொம்பவே அழகா விளையாடுனீங்க. ஆனா நான் கேட்ட கேள்வி அப்படியே, நீங்க இந்த கேள்வி தானே கேட்டீங்க, இருங்க நான் யோசிச்சு தப்பா சொல்றேன் அப்படின்னு யோசிச்சு அழகா சொன்னீங்க. ரொம்பவே அழகா விளையாடுங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ், நம்ம அடுத்த கொலை கிட்ட பேசிடுவோம். எஸ், ஃபைனல் கொலை யார் வராங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியினுடைய கடைசி கொலர்.
2: மாலை வணக்கம்.
1: நல்லா இருக்கேன். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரத்துல இருந்து, மாடசாமி டெய்லர்.
1: ஓகே சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கிறேன். டீ ஷாப், டீ ஷாப்பிங்களா மேடம்?
1: இருக்கட்டும் சார், நன்றி கேட்டமைக்கு. ஓகே, நம்ம கேம்குள்ள போயிடலாமா?
2: ஆ, போயிடலாம் மேடம்.
1: ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: நான் டீ ஷாப் தான்.
1: சரி, அதான் எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா
2: வருவோம்ல. நாளைக்கு தான் போறேன்.
1: எந்த ஊரு?
2: அந்த ஒரு நிமிஷம்.
1: யார்கிட்ட யார்கிட்ட சொல்றீங்க?
2: கஸ்டமர் வந்துட்டாங்க.
1: ஓகே, நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த காலக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். ஸோ எஸ், நம்ம வந்து காலர்ஸ்மே வந்து இதுவாயிடுச்சு. ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு ஃபன்ஃபுல்லாகவே இந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளோ அழகாக நம்ம நேயர்கள் வந்து நடத்தி தந்தாங்க. நன்றி. எஸ், நமக்காக கால் பண்ணி ட்ரை பண்ண ஒவ்வொரு உள்ளங்களுக்குமே நன்றி தெரிவிக்கிறோம், வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கொள்கிறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நிறைவுபடலாம். சக்கரக்கட்டு என்ற திரைப்படத்திலிருந்து சின்னம்மா சிலக்கம்மா என்ற பாடல் தான். பென்னி தயால் மற்றும் சின்மாய் குரலில் பா விஜய் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் இடத்துலேருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டுமே உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ, உங்க பவானி பாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப். அதுவரை கேட்டு மகிழ்ந்து இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4. எல்லாமே எப்பொழுதுமே செம்மதுவில்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் மீட்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம நிறைய நண்பர்களை பார்த்துருப்போம். நம்ம வீட்டிலே கூட ஒரு நபர் வந்துருப்பாங்க, எப்படின்னா பயங்கர பில்டப் கொடுப்பாங்க. என்னடா பில்டப்ல இவ்வளோ பலமாக இருக்குது, உண்மையாகவே செஞ்சுருவானோ அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நீ வேணா பாரு, 5 மணிக்கு உன் வீட்டு வாசலில் இருக்கேன் அப்படின்வாங்க. நம்ம 8 மணிக்கு கால் பண்ணாலும் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வச்சா அந்த சாம்பார் எப்படி இருக்கும் தெரியுமா, சும்மா கம்ம கம்ம கம்ம கம்மன்னு இருக்கும் அப்படின்வாங்க. பட் ஆனால் பருப்பு வெந்திருக்கே வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி பில்டப்லாம் வந்து பலமாக இருக்கும், ஆனால் அவங்களோட செஞ்ச விஷயங்களை வந்து பார்த்தோம்னா அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பில்டப் கொடுத்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட நண்பர்கள் பில்டப் கொடுத்த விஷயமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து எனக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 2952-205-54. அது மட்டுமல்லாமல் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலையும் என்னுடைய பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யார் எங்கிறத பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். கும்பகோணம் பாபுராஜ் மாமூர் இக்பால்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்க, சிறப்பா இருக்க. சொல்லுங்க.
1: முடியலன்னு
0: நிகழ்ச்சியில் முதல் பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் கச்சினி திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5 மணி 1 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: 5:11 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்களோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன் சேவை ஜெயஸ்ரீ, குடமாடப்பட்டிமா.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கும். சொல்லுங்க.
2: ஆமா, தலைப்புக சொல்லுங்கம்மா. ஜெயஸ்ரீ.
1: ஓகே, நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, தேவையில்லாம பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா?
2: எதுவும் அப்படி நடக்கலாம். பில்டப் வயசு 82 யாராவது பில்டப்.
1: ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேரம் வணக்கம். தொடர்ந்து நேர்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-2-5-5-4. நிகழ்ச்சி நடத்தபடியாக பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து.

17 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கோம். ரெயின்போ மேடி நிகழ்ச்சியில் தேனி ஹரிராம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரெயின்போ மேடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் பில்டப் கொடுப்போம் அப்படின்னு நம்ம பில்டப் கொடுத்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் கேட்டே இருக்கும். ஸோ நிறைய

0: நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கடா இருக்க, எதாவது வெளியே போகலாம், இந்த படத்துக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாலும் இந்த 5 நிமிஷம் நம்ம சாம் வீட்டு வாசலுக்கு வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இருந்தாலும் அழகாக அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதே போல் வந்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரி வேறு வாய்ப்பே கிடையாது, நான் ஒரு நாள் போட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து போட்டு வந்து பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து இதுக்குத்தான் இம்மா பில்டப் கொடுத்தியா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார ஃபேமிலிக்குள்ளார இந்த மாதிரி நடந்திருக்க விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சி நடத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அஸ்வினி திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா.
1: ஒன்னும் இல்ல மேம், என்னோட நான் ஸ்கூல் படிக்கும் போது அஞ்சலி குப்பம்மால எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க வேற ஊர்ல இருந்து வருவாங்க, நான் வேற ஊரு. அஞ்சலி வந்து ஏதாச்சும் கேம் அவங்க ஊர்ல விளையாடி இருப்பாங்க, அது வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நான் இப்படி விளையாடுவேன் அப்படி விளையாடுவேன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ குப்பம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லையே அப்படியெல்லாம் இல்லையே, நாங்க தானே இருந்தேன், எங்க நீ அப்படிலாம் பண்ணவே இல்லையே அப்படி சொல்லிடுவா. அவள் ரெண்டு பேருக்கும் சண்டையே வரும்.
0: நீங்க என்ன பண்ணுவீங்க நடுவுல?
1: நான் ஒண்ணுப்பா, எனக்கு சிரிப்புல வரும், அஞ்சலி நீ போய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லுவோடனே, இல்ல அவள போய் சொல்றா, அப்ப நான் போய் சொல்றேன். அவளை அவ என்ன பண்ணுவா, கீதான்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவளை கூப்பிடுவா, ஏ அஞ்சலி இப்படி எல்லாம் பண்ணாளா, பண்ணவே இல்ல தான், அவ போய் சொல்லி நிக்கிறா அப்படின்னு சொல்லுவா.
0: எங்களுடைய நடந்திருக்கு அது மாதிரி, இதே மாதிரி ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். நல்லா யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், தலைநகரம் திரைப்படத்தில் இருந்து. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் சென்னை.

0: நண்பர்களுக்கும் நடந்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுக்காக ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நேர் யார் எங்கிட்ட பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர்,
0: ஹலோ வணக்கம். எஸ் நம்ம கிட்ட வர நபர்கள் எல்லாம் நம்மளை ஹோல்டில் போட்டு போயிடுறாங்க, அதுவே வந்து கோபமா இல்ல சோகமா இருக்கு. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரதேசம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து தெரிஞ்சு ஒருத்தருக்காரு, அப்படியே அப்படியே வரம்பா இன்னும் நான் தான் நம்ம எல்லா காரியம் முடிச்சிட்டோம் அப்படி அப்படியும் பாரு. என்ன சொல்றேன்னா, நம்ம நான் தான் முடிச்சேன், நான் தான் முடிச்சேன். அப்புறம் அங்க பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் சொல்லுவேன், என்னமா பில்டாப்பூர்லாம் விட்டு இப்படி விடுறீங்களா? ஒண்ணு கரெக்டா பார்த்தா அது சும்மா அப்படி சொன்னேன், அதெல்லாம் முடியல அப்படின்னு பாப்பிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், முடியொரு விஷயம் சொல்லல விட்டுருவோம்.
0: வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க
1: எப்படி
0: இருக்கீங்க? மீனா தான் சொல்லுங்க.
1: அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போயிருந்தப்போ அங்க போலாம் இங்க போலான்னு முதல்லயே எல்லாம் சாப்பிடு வந்து குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லி இது பண்ணாப்ல. ஏறேன்னு ரெடியா இது பண்ண இங்க போலாம் சினிமா போலாம் அதுக்கு போலாம் இதுக்கு போலான்னு கோயிலுக்கு போலான்னு லாஸ்ட்ல பார்த்தா லாஸ்ட்ல அவருக்கு வேலை வந்து ஜிம் விட்டுட்டு அவர் வாட்டில அர்ஜென்டா ஏதோ போன் வந்து விட்டு போயிட்டாரு.
0: அடடா, நம்மளுக்கு வந்து எல்லா ஆசையும் ஏற்படுத்தி விட்டுட்டு அப்புறம் காணாம போயிடுவாங்க. சூப்பர் சூப்பர்.
1: போயிட்டு லாஸ்ட்ல என்ன கோச்சிக்காத வந்து இது பண்ணலன்னு கோச்சிக்காத, நீ ஊர்ல இருந்து வந்திருக்க, சரி நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு போ, நான் அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பனியாஸ்கா போயிட்டாரு.
0: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதா, நீ வீட்டுக்கு வா பாத்துக்கலாம், இங்க வா பாத்துக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம், அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்புறமா வந்து ஆளே இல்லாம போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இடங்களையும் நடந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. அடுத்தபடியாக தேனி ஹரிராம்லன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பில்டிங் அப்பு தான் மேடம் அப்படிங்க, எல்லாமே பில்டப் தான் அப்படின்றதான் அப்படி சொல்கிறாங்க போல். ஸோ நிறைய இடங்கள் அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் சில இடங்களில் வந்து பில்டப் பண்ணதுனால தான் வந்து நம்பி கஸ்டமர் சில இடத்துல வருவாங்க அப்படின்னும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அடுத்தபடியாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் நல்ல பெரிய ஒரு கிளாப்ஸ்லாம் நம்மளுக்காக கொடுத்து இனிய மாலை வணக்கம் ரெயின்பே மீடியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸ்னேகர்களுக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் பில்டப் கொடுப்பீங்க, இல்லை உங்களுடைய நண்பர்கள் எதுக்கெல்லாம் தேவையில்லாமல் பில்டப் கொடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுத்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்றதான் தலைப்பாக இருக்குது. தொடர்ந்து கால் பண்ணியும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். 298600038 மற்றும் 298205554 மற்றும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்திலையும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

0: 5:38 ஆயாச்சு. நிகழ்ச்சி நடத்த நேயர்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ, கேக்குறவா?
0: கேக்குது சார், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கார்த்திக் இன்ஜமாக்கம்.
0: சொல்லுங்க சார்,
1: டாபிக் என்ன?
0: ஓகே, சோ நம்ம எதுக்கெல்லாம் வந்து தேவலாம பில்ட் அப் குடிப்பீங்க, அப்படி பில்ட் அப் கொடுத்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம்.
1: தேவலாம் பில்ட் அப்பா?
0: ஆ,
1: தேவலாம் பில்ட் அப் பாத்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு என்ன சொல்றது, நடக்கத் தம்னும் வாக்கிங் கொஞ்சம் ஏ பில்ட் அப் பண்ணுவேன்.
0: வாக்கிங் போறேன் பில்ட் அப் பண்ணுவீங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஓ, ஹெல்த் பாத்துக்கறோம், ஃபிட்டா இருக்கும் அப்படினு.
1: ஆமா, ரொம்ப எல்லாரும் சொல்ல பாத்தீங்க, நான் அவ்வளவு நடக்கறேன் பாத்தீங்களா, சொல்லி பில்ட் அப் பண்ணுவேன்.
0: ஆனா உண்மையவே நடப்பீங்களா இல்ல வெறும் பில்ட் அப் தானா? நடக்கவும் செய்யுங்க. ஓகே ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ. ஸோ ரீசெண்டாக வந்து என்ன கூட நிறைய பேர் எப்படி வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, எப்படி ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறப்போ, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி சீக்ரெட்டுங்க. அப்படியே 1:30 மணிக்கெலாம் அப்புறம் வந்து சாப்பிடணும், அதெல்லாம் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவது, பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பண்ண வேண்டியது, பட் ஆனால் அது பண்ணும் இது பண்ணும் ரொம்ப கஷ்டம். 3 கிலோ குறைக்கிறதுலாம் உங்களுக்குலாம் வந்து ரொம்ப நேரமாகும் அப்படின்ற மாதிரிலாம் நானுமே வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்த பட் ஆனால் இன்டென்ஷனலாக ஏமாத்துறதுக்குனே வந்து வேணுன்னே அப்படி சொல்லியிருக்கேன், பட் ஆனால் வந்து அது மாதிரி அது எவ்வளோ உண்மை அப்படின்றது எனக்கே தெரியாது. நேயர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: 46 நிமிஷம் ஆயிட்டே இருக்கு. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சண்முகவேல் விழிவாக்கத்துல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க, இனிய மாலை வணக்கம் இனா ரெயின்போ மெடி நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப கிளாஸ்ல செகண்ட் வந்துடுவேன் மேடம், ஆனால் எல்லா எக்ஸாம்லயும் அதுக்கு பரிசு கொடுப்பாங்க, அது கொடுக்கும்பொழுது நான் பில்டப் பண்ணுவேன், நான் வாங்க மாட்டேன், ஜெயிக்க மாட்டேன்டா, ஆனால் நான் தான் ஜெயிப்பேன் அது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பில்டப் கொடுப்பேன், நான் தோற்று போயிடுவேன் அது ஜாலியா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி கேஸ்னா வந்து நான் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஃபெயில் ஆயிடுவேன் ஃபெயில் ஆயிடுவேன், ஆனால் ஆன்சர் கீ வந்துடுறப்போ பேப்பர்லாம் வந்து பார்க்குறப்போ மொதல் மார்க் வாங்கியிருப்பாங்க, பாவி படிக்கவே மாட்டேன் ஃபெயில் ஆயிடுவேன்னா பார்த்தா கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு மார்க்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பி கே ஹித்தேந்திரதாஸ் அவர்கள் ரோஜா பூக்களாக வந்து அமைச்சிருக்காங்க. நெல்லை பாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில்டப் கொடுக்கறதுக்குலாம் எதுவுமே இல்லை, நான் பிழப்பு ஓடுனா சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க, அதுவும் சரி தான். பட் ஆனால் நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம், எங்கள் வீட்டில் என்ன இருக்குது தெரியுமா, குருவி வாங்கியிருக்கும் தெரியுமா, அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம். நான்லாம் வந்து அடிக்கடி வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே வந்து சூப்பரான ஒரு ட்ரெஸ் அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எப்படிலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒரு கீ செயின் வாங்கி கொடுத்தாங்க, அந்த கீ செயினை போய் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு பொம்மை இருக்கும், அப்படியே பாபி டால் மாதிரி இருக்கும், அப்படி சுத்தினா இன்னும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் பேசியிருந்திருக்கேன். அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லமா இருக்கீங்கம்மா? நீங்க
0: நல்லமா இருக்கேன் சொல்லுங்க.
1: சரிமா சரிமா. இது டாபிக் சொல்லுங்க.
0: டாபிக் வந்து நீங்க எதுக்குலாம் தேவையில்லாம பில்டப் கொடுப்பீங்க, அப்படி நீங்க பில்டப் கொடுத்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நம்மளோட சொல்லுங்க.
1: அப்படி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிருந்தேன், கால் பேசுறதா மேடம், ஒரு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் ஏதாச்சும் வீட்டில் வந்து எது வேலையை வந்து சொல்லுவாங்க, எதுங்க வேலை சொல்லுவாங்க, அதில் நம்ம பார்க்கலாம், ஒரு சில பார்க்கலாம், ஒரு எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாத கேட்பாங்க. ஹலோ ஆ சரி சரி.

0: சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: தேங்க்யூ. நன்றி மேடம்.
0: எஸ், அழகான நேயர்கள் அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து.

53 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியும் நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். ஸோ நம்ம லைஃப்ல பில்டப் கொடுக்கறது தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அதை நம்ப வைக்கிற மாதிரி மற்றவங்களை பேசி ஏமாத்துறது தான் தப்பு. ஸோ நம்ம பில்டப் கொடுத்து நல்லா பில்டிங் ஸ்ட்ராங்காக வாழ்க்கை வாழ்றதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற சின்ன நோட்டோட வந்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உயிரே திரைப்படத்திலிருந்து தைய தையா அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு வைபிங்கான சாங் வந்துகிட்டே இருக்கு. நானும் ஜாலியாக வந்து இந்த பாட்டை வைப் பண்ணிக்கிட்டே வந்து கிளம்ப போறேன். மீண்டும் 7 மணிக்கு உங்களை வந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அட்டர் தான் திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க உள்ளார். காரைக்கால் பேரளம் ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். மேலும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம், தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்ட புதிய ஆட்சியராக திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார், அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் விருப்ப பாடல் அந்த பாடல் இடப்பெற்றக்கூடிய திரைப்படத்தின் பெயரை எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அசைந்தாடும் காற்றுக்கு அப்படின்ற அழகான பாடல், பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து கலில் அகமது அவர்களுக்காக. கேட்டிருந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கும். நிகழ்ச்சி நடத்தப்படியாக பாடல் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்களுக்காக ரன் திரைப்படத்திலிருந்து காதல் பிசாசே என்ற பாடல்.

0: கண்ணம்மா கண்ணம்மா,
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

7:31 எஃப் ரெயின்போ 101.4 உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சி கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலிருந்து கேட்டிருக்காங்க. கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று என்ற பாடல்.

36 நிமிடம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மந்தவெளி விநாயகம் அவர்களுடைய விருப்ப பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து.

ஏழு மணி 42 நிமிடம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக வந்துகிட்டே இருக்கு பாடல். ரவி அவர்களுக்காக அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து செந்தாழம்பூவில் வந்தாலும் தென்றல் என்ற பாடல்.

7:47 நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தேனி ஹரிராம் அவர்களுக்காக கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்ற பாடல்.

52 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ரத்தமாரி என்ற பாடல்.

7:55 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சரவணன் ஆர் ராமலிங்கம் அவர்களுக்காக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி

வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூரை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக்க அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகூஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. 9:01 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிறக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து என் ஜன்னல் வந்த காற்று என்ற பாடல் கேட்டிணைத்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 அந்த ஆர்ஜே மீனா.

9:06 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஈசன் திரைப்படத்திலிருந்து கேட்டுனே திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ஒன்பது மணி 21 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து இதுவரை சொல்லாத உறவு என்ற பாடல்.

9:26 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து மாலை நேரம் என்ற பாடல் மற்றும் பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து என் நெஞ்சில் என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 பாடல்கள்.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே துளி.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
3: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Let the celebrations begin. Rainbow FM,
1: ஒன்பது மணி 41 நிமிடம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். பீமா திரைப்படத்திலிருந்து சிறு பார்வையிலேயே என்ற பாடல் மற்றும் மைனா திரைப்படத்திலிருந்து மைனா மைனா என்ற இரண்டு பாடல்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒன்பது மணி 51 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி ஒரு நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் பாபு திரைப்படத்திலிருந்து வரதப்பா என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு ஒரு பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேள்வி கேட்கும் என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.
2: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா கஞ்சு.

10:09, ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். காசிதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் கோவை சுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் மெல்ல பேசுங்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து அழகுக்கு மறுபெயர் என்ற இரண்டு பாடல்கள்.

10:17 அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து மாதமோ ஆவணி மங்கை என்ற பாடல் மற்றும் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து மங்கையர் மகாராணி என்ற இரண்டு பாடல்கள்.

10:24 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக சபதம் திரைப்படத்திலிருந்து தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ என்ற பாடல் மற்றும் அருணோதயம் திரைப்படத்திலிருந்து உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே என்ற இரண்டு பாடல்கள்.

உலகம் ஆயிரம் சொல்

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி.
1: பத்து மணி 32 நிமிடம், ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக வெகுளியப்பன் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா அவர்களுடைய குரலில் முழுக்கு ரோஜா சொந்தம் என்ற பாடல், மற்றும் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து 1-2 என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 பாடல்கள்.

10:41 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். இதயவீணை திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல என்ற பாடல் மற்றும் பதில் சொல்வாள் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து தொட்டா சினிங்கிரியே என்ற இரண்டு பாடல்கள்.

10:49 ரெப்பம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் இரு துருவம் திரைப்படத்திலிருந்து தேர் பார்க்க வந்திருக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 10:56. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். தேரோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடல் நன்றி சொல்ல வேண்டும் என்ற பாடல். இந்த பாடலுடன் நானும் கிளம்புகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.
1: வேண்டும் இறைவனுக்கு நல்ல

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:17 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ.

கொழும்பு 102.1, திருச்சி பண்பலை 103, கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3, மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை அனுபவித்து வாழணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தொடர்ந்து நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கசப்பானதாகவே இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. எஸ், உங்களுடைய அனுபவங்களை இனிமே

நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கசப்பானதாகவே இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. எஸ், உங்களுடைய அனுபவங்களை இனிமையாக மாற்றணும் அப்படின்னா உங்களை சுற்றி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நண்பர்களோடவோ இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்களோடவோ உங்களுடைய வாழ்க்கை பொழுது கடிக்க ஆரம்பிங்க. எப்போவுமே கோபப்பட்டுட்டு சிடு சிடுன்னு எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு போகக்கூடிய மனிதர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா எந்த விதமான ஈவு இறக்கமும் இல்லாமல் அவங்கள விட்டு தூர விலகி போய் நின்று உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. ஆமாம், அற்புதமான இந்த ஒரு நாளை ரொம்ப சந்தோஷத்தோடு நீங்கள் கழிக்க தொடங்கியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ நாம் கேட்க போகிற பாடல் தான். எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ராஜா கையை வச்சா திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:40. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மின்சாரம் போல் என்னை தாக்குகிறாய், மஞ்சத்தை போர்க்களமாக்குகிறாய். கண்ணே, உன் கண்ணென்ன வேலினுமா, கை தொட்டால் மெய் தொட்டால் மீட்டிடுமா. கோட்டைக்குள் நீ புகுந்து வேட்டைகள் ஆடுகிறாய், நான் இங்கு தோற்றுவிட்டேன், நீ என்னை ஆளுகிறாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மோகனராகும் நின் தேகம் கீர்த்தனமாக்கி ஞான் பாடும், புன்சிரிப்பால் என் உள்ளம் கவர், கண்ணானே கண்ணே நீ என் சொந்தமல்லவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மன்றம் கொண்டு சேரும் நேரம். நிகழ்ச்சி தரும் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 11:19. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயராக இணைந்திருக்கிறவர் பாபு முல்லக்காடலேருந்து இணைந்திருக்காரு. புவனகிரிலேருந்து சுமதி பாபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நடராஜன் சுப்பையா புத்தகரம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், டி நகர்லேருந்து ரங்கராஜன், டி நகர்லேருந்து ரமா ரவி, நிலவின் ஒளியில் உன்முகம் கண்டேன், நீங்கா நினைவில் நெஞ்சம் துளைத்தேன், மௌன மொழியால் நீ பேசும் பொழுதெல்லாம் மனசு மயங்கி உன் மடியில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி இன்பா இலக்கியா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், தேன்ஹரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. வானலையில் தவழும் ஒளி வடிவம், தேனலையாக சிதறும் கவிவரிகள், பாட்டலையாக உலாவரும் மொழிகள், பண்பலையில் எதிரொலிக்கும் மனசு மட்டுமா மயங்கும், எனது இரு செவிகளும் தேனில் மயங்குகிறதுன்னு சொல்லி மாதவரத்துலேருந்து ஃபேஸ்புக் வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நாம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் நிலவ வான்நிலவ நாம் பிடிச்சி வாரேன், குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரேன், பூனாது முகம் பார்த்து வெண்ணிலா நான சித்திரத்து சோழ முத்துமணி மாலை மொத்தத்தில் தாரேன் துக்கம் என்ன மானே, வண்ணமா வான வில்லல் நூலெடுத்து வாரேன், விண்ணிலவில் மீன் பிடிச்சி சேலை தச்சி தாரேன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

11:25 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மாலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான். வேலியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான். அந்திபையில் வேலைதான் ஆசை பூக்கும் நேரம். புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும். போதும் போதும் தீர்ந்தது வேதனை. வண்ணமானம்தான் சேர்ந்தது நாதனை. விரலை கண்டதும் மீட்ட சொன்னது வீணை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:31. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல், முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லெனும்

புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும். எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி. முடிமுதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா. கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:36. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், பட்டோடு பொன்னாடத்தான் பார்த்த மனம் உன்னோடுதான், கட்டாமலே எட்டாம்

அமலை தள்ளாடுதே. தோளோடு தோளாகத்தான், மேலோடு மேலாகத்தான், துள்ளாமலே நில்லாமலே வந்தான் மச்சன். செம்மேனியா செந்தாழம் பூவா, உண்மேனியா இல்லை பொன்மேனியா, பார்த்தா உடல் சிலுசிலுக்குது, பார்வைப்பட கிளிகிழுக்குது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:42. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கல்யாணம் கச்சேரி கண்ணார எந்நாளில் காணலாம். பொன்னூஞ்சல் பூப்பந்தல் வைபோகம் தை மாதம் மாலையிடு. இரவுகள் என்னை வாட்டும், இடையினில் அனல் மூட்டும், நீயின்றி நான் இங்கு எப்படி. பிரிவுகள் இனி ஏது பிறவியில் கிடையாது. நீதானே நான் வந்து பூச்சூடும் மாது. அன்றாடம் பூங்காற்று உன் பேரை என் காதில் ஓதுது. எப்பொழுதும் நான் வேண்டும் அப்பொழுது பூங்காற்றை தூதுவிடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் மோகன் காஞ்சிபுரத்திலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவிலிருந்து தேவராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. விவத் பாரதியோடு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ரேடியோவில் பாடல்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு நேயர் நம்மளோட அழைப்பில் இணைந்திருக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷத்தை தருது. நாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாமா? கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:54 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு நேரம் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, வானவில் ஊஞ்சல் ஆடிடுமே நாம் ஆடிடுவோம், வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதன் பாடுகின்ற கானமும் நீ, நீல மேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில் ஜோடி சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது, மதனராகம் பாட வந்திடும், ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் நாம் வாழ்ந்திட வேண்டும், தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும் தாங்கிட வேண்டும், தாவி ஓடி வரும் காவிரியே ஓவியமே அழகு மேனகையே, கோயிலில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேல தாளம் கேட்க வேணுமே. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, பாரிஜாத பூவே என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. என் ராசாவின் மனசுல திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பொன்னடையானுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் இதோ இந்த பாடல். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 101.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: நகை விரித்து அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு கொஞ்சிருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பா

பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புறா

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகள் எழுதிய மடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: வெள்ளை கமலத்தில்
1: நேரம் 4:44. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கேட்டது சுலமங்கலம் ராஜலட்சுமியின் குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நேரம் 4:49. திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்டது கேஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசனின் வரிகளில், ஜி தேவராஜனின் இசையில் ஒலித்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து. விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஜேபி சிரஞ்சீவி அவர்களின் நாதஸ்வரம், டிசிபி பிரபு அவர்களின் தவில் கேட்கலாம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து அபீஷ்ட வரதா என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:28. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மைசூர் வாசுதேவ சார் இயற்றிய வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் கௌரி மனோகரி, தாளம் ரூபகம்.

நேரம் 4:56:30. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக நாம் கேட்கவிருப்பது பெரியசாமி தூரன் இயற்றிய முரளிதரா கோபாலா என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் மாண்டு, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:59:27. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். போங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கேட்டது திருவள்ளூர் ஜேபி சிரஞ்சீவி அவர்களின் நாதஸ்வரம், டிசிபி பிரபு அவர்களின் தவில் கேட்டோம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஷ்மிமல்தம் சமுத்யல்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்.

ககபூஷாகபஸ்திமான் சுவர்ண சதுருஷோபானு ஹிரண்யரேதாதிவாகரஹ ஹரிதஸ்வஹ.

ஹிரண்ய கர்ப்ப சிசிர தபனோ பாஸ்கரோ ரவி அக்னி கர்ப்போதிதே புத்திர சங்க சிசிர ராஜ.

சந்திராய சூர்யாய ஆதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய பபுஷே நமஹ. தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம்பதயே நமஹ. தப்தச்சாமீகராபாய வன்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ரவயே.

சாது பரம் ஹர்ஷம் அவப்தவான் திரிராஜம்ய சுஜிர் பூத்வா தனுராதாய வீரியவான். ராவணம்

திசி சரபதி சம்சயம் விதித்வா சுரகண மத்யகதோ வஜஸ்த்வரேதி சூரியம் சுந்தரலோகநாதமிருதம்.

நேரம் 5:40 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரியுடைய குரலில் ஸ்ரீ சூர்யாஷ்டகம் கேட்கலாம்.

ஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்க.

சர்வ தந்திராத்மிகே சர்வ யந்திராத்மிகே சர்வ பீடாத்மிகே சர்வ தத்வாத்மிகே சர்வ சக்தியாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ யோகாத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே.

நேரம் 5:23 நம்மிடம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் ஞானாஷ்டகம் கேட்கலாம்.